0: நேரம் 8:06 எஃப்எம் 102 தசமையோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அளித்ததும் வானம் போட்டு நிகழ்ச்சியில் ஒரு கல்வி கற்றிருக்கின்றோம். கட்டிடக்கலை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான சிமெண்ட் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது என்று கேட்டிருக்கின்றோம். இணைந்து சொல்ல 4164440 இணைந்திருக்கும் நேர்களை இணைத்து கேட்கலாம்.
0: இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
2: வணக்கம், இந்த பேர் கரண்.
1: கரண், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறேன். நீங்க இருவரும் நலமா?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம் கரண். சரி, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கண்ணா என்ன பதிலண்டு?
2: நான் நினைக்கிறேன் சைனா.
0: சைனா, சரி,
1: சைனான்னு சொல்லியிருக்கிறீங்க கரண். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு பார்க்கலாம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் வணக்கம். சரி, நீங்களும் அழைக்கலாம். 4164440 வாயிலாக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா இருவரும்?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம் தேவகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறோம். என்ன கட்டட கலையோட
1: நினைக்கிறீங்களா? நாங்கள் பில்டிங் கட்டலாம் இருக்கிறோம்.
0: அதுக்குத்தான்.
3: சரி, இதுக்கு வேற என்ன கட்டுறோம்?
1: மேல மேல கட்ட போறோம்.
0: அடிப்படியா அப்படியே மேல போயிட்டே இருப்போம். சரி, சொல்லுங்க என்ன பதிலா இருக்கு?
1: நீங்களும் அழைக்கலாம். கட்டிடக்கலை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான சிமெண்ட் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164440.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம். எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-24-26.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
6: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
7: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: நேரம் 8:20 ஈஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அளித்தந்த வானம் போடி நிகழ்ச்சியில் கட்டிடக்கலை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான சிமெண்ட் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கல்வியாக கேட்டிருக்கின்றோம். இணைந்து சொல்லலாம், அழைக்கலாம்
0: 416-554-404 என்ற தொலைபேசி இலக்கம் வாயிலாக நேயர்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.

0: நேரம் 8:25 இசப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள்.
1: நாங்கள் மல்லித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியில் பதில் சொல்லும் நேரம் வந்திருக்கிறது. அதற்கு முதல் அந்த கேள்வி என்று பார்த்தோம் என்று சொன்னால், கட்டிடக்கலை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான சிமெண்ட் உற்பத்தியில் உலகளவில் முதலிடத்தில் இருக்கும் நாடு இது என்பதுதான் இன்றைய கேள்வி.
0: ஆமாம், நேர்களும் இணைந்து கொண்டு பதில்கள் பகிர்ந்திருந்தார்கள். அந்த வகையில் இதுக்கான சரியான பதில் என்று பார்க்கும் பொழுது சீனா என்பதுதான் சரியான பதிலாக இருக்கிறது. இதுக்கான விளக்கம் என்று பார்த்தோமானால், உலக சிமெண்ட் உற்பத்தியில் 50% அதிகமானவை வந்து சீனாவிலேயே வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றதா. சீனா தனது அதிவேக நெடுஞ்சாலைகள், பாலங்கள் மற்றும் நகர கட்டுமானத்திற்காக இந்த சிமெண்டை வந்து பயன்படுத்துகிறதா.
1: சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உலகளவில் 2வது பெரிய சிமெண்ட் உற்பத்தி நாடாக விளங்கி வருகிறது. எனவே இன்றைய கேள்விக்கான பதில் சீனா என்பதாகும்.
0: இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் மோசமாகியுள்ள நிலையில் டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகளுக்கான பதில் வரிகளை கனடா அறிவித்துள்ளது. மீன் மற்றும் பால் உற்பத்திகள், தளபாடங்கள், கடதாசி உற்பத்திகள், வீட்டு இலத்திரனியல் உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள், உருக்கு மற்றும் அலுமினிய உற்பத்திகள் அடங்கலானவை மீது 25% வரிகளை கனடா விதித்துள்ளது. 28 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான 700 அமெரிக்க இறக்குமதிகள் மீது கனடா விதித்துள்ள இந்த பதில் வரிகள் வரும் மாதம் 8ஆம் தேதி அமலுக்கு வரவுள்ளன.
2: தமிழ்நாட்டின் சர்ச்சைக்குரிய பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்தமை வரவேற்பை பெற்ற நிலையில் அம்முடிவை எதிர்த்து வரும் திமுக இவ்விடயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் இல்லையென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாடியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையை கடந்த திமுக அரசு மூடி மறைத்தமை எதற்காக என அது கேள்வி எழுப்பியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை விவசாயிகள், மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்ப்பை புறம்தள்ளி கட்சி சார்ந்தவர்கள் அனுகூலமடையும் வகையில் ரியல் எஸ்டேட் மோசடிக்கு திமுக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
1: இலங்கையில் நிலவும் எல் நினோ தாக்கங்கள் காரணமாக எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. தற்போதைய பருவகாலத்தில் நிலவும் வறட்சியினை எல் நிலோ நிலைமைகள் தீவிரப்படுத்தியுள்ளதால் திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார் அடங்கலான மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டம் கரிசனைக்குரிய அளவுக்கு குறைந்துள்ளதை அடுத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்டர் 102.7
1: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம் பூப்புனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ் 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மார்க்கம் 905-554-5890.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 Cash Point.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.
7: Easy. Easy. Easy. Easy. Tune பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.

நேரம் 8:46 இஸ்டஃபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரமாக இருக்கிறது. முக்கியமான சில விடயங்களை குறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். டொரண்டோவின் தற்பொழுது வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கிறது. நள்ளிரவில் 16 டிகிரி செல்சியஸாக உடல்நிலை குறைந்து கொள்ள இருக்கின்றது. இதுவரையில் நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகிறது. முகில் கூட்டம் நிறைந்த நாளாக நாளைய நாள் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளையில் எரிபொருளின் விலை நள்ளிரவில் 2% குறைந்து கொள்ள இருக்கின்றது. இன்றைய நாள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நாங்கள் இந்த பொழுதில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீளவும் இதே மாதிரி ஒரு இனிமையான பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் சஹானலிங்கநாதன் மற்றும் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கேட்டு நாலு விஷயம்.
1: FM 102.7 EastFM.ca
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
7: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசின?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed tamzi 437-860-7002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
0: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: வானலையில் தமிழ் வாசம். ஈஸ்ட் FM 102.7. 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்கானிக்கல்
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
6: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham
3: 416-461-6401.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை

0: சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
1: ஸ்கார்போ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அணையுங்கள் 416-269-5555.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள். ராஜி லிங்கன், 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
6: Markham and Matt Nicholson dipil the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா. 416-335-6444.
7: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: பாட்டுக்கரு பண்பலை
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
3: கோடை காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில், வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட் டாட் காம்.
5: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134
2: ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. Some condition apply.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350, seyontax.ca.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
9: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
0: என்றும் இசையுடன் East FM உங்களுடன் 102.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி, ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு,
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599. Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala? No problem. Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum. Ungal Loan Processing Nei Udanukkudan Email Udaga Update Seyyapadum. Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

தும் ச தும் ச ச ஷி தும் ச தும் ச ச ச ச.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி கவிஞர் சொன்னது போல, உழவு தொழில் செய்கின்ற உழவர்களை நாம் போற்றுவோம். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எங்கள் வீட்டில் உணவு தட்டில் கை வைக்க முடியாது. ஆகவே அந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவாளர்களை நாம் போற்றி மனதிலே நன்றி சொல்லுவோம்.

FM 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். ECFM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நனைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளின் ஊடே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 26 2026 புதன்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

கனேடிய செய்திகள். சோனோவின் தற்போதைய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸாக இருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும், 30 உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரும் நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வியாழக்கிழமை இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 25 பாகை செல்சியஸ் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 21 பாகை செல்சியஸ், 22 உணர்நிலையாக இருக்கும். சனிக்கிழமை 23 பாகை செல்சியஸ், 26 உணர்நிலையாக இருக்கும். திங்கள் 26 பாகை செல்சியஸ், 35 உணர்நிலையாக இருக்கும். செவ்வாய் 28 பாகை செல்சியஸ், 37 உணர்நிலையாக இருக்கும். புதன்கிழமை 26 பாகை செல்சியஸ், 32 உணர்நிலையாகவும் எதிர்வரும் வியாழக்கிழமை 24 பாகை செல்சியஸ், 28 உணர்நிலையாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். அமெரிக்காவிற்கு எதிராக கனடா பல வரிகளை அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் நூற்றுக்கணக்கான தயாரிப்புகள் மீது கனடாவின் பதில் வரி நடவடிக்கைகளின் பட்டியல் வெளியிடப்பட்டது. அமெரிக்காவில் இருந்து 700 பொருட்கள் மீது பதில் நடவடிக்கையாக கூடுதல் வரிகளை கனடா செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. கனேடிய அமைச்சரவையின் பல்வேறு உறுப்பினர்கள் தலைநகர் ஒட்டாவாவில் உள்ள ஒரு உற்பத்தி நிறுவனத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினார்கள். அமெரிக்காவின் இறக்குமதி வரிகளால் பாதிக்கப்பட்டுள்ள கனேடிய தொழிலாளர்கள் வணிகங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையிலான புதிய நடவடிக்கைகளை அறிவிப்பதற்காக மத்திய அமைச்சர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பை முன்னெடுத்தனர். அந்த செய்தியாளர் சந்திப்பில் நிதியமைச்சர் பிரங்க்ஷுவா பிலிப்பே சாம்பேன், தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலே, வேலைவாய்ப்புகள் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் பேட்டி ஹஜு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் புத்தாக்கம் ஆகிய துறைகளுக்கான அமைச்சர் எவன் சொல்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்கு அமெரிக்க பொருட்களை பாதிக்கும் வகையிலான சமமான மதிப்பிலான பதில் வரி விதிப்பு திட்டத்தை அமெரிக்கா மீது செயல்படுத்தப் போவதாக கனேடிய மத்திய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அறிவித்தனர். அமெரிக்க பொருட்கள் மீது 15%, 25%, 50% வரிகளை விதிக்கப் போவதாக கனேடிய அதிகாரிகள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார்கள். சுமார் 27.6 பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க தயாரிப்புகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள அதிக அளவிலான சுங்கவரிகளை கனடாவும் விதிப்பதாக நிதியமைச்சர் பிரங்க்ஷுவா பிலிப் சாம்பேன் தெரிவித்தார். சுமார் 28 பில்லியன் மதிப்பிலான கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்த 50% இறக்குமதி வரிகள் வார இறுதியில் நடைமுறைக்கு வந்ததையடுத்து இந்த அறிவித்தல் வெளியானது. கனடாவினால் விதிக்கப்பட்டுள்ள புதிய வரிகள் செப்டம்பர் 8 முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என நிதியமைச்சர் பிரங்க்ஷுவா பிலிப் சாம்பேன் தெரிவித்தார். கனேடிய தொழில்துறையை பாதுகாக்கவும் வலுப்படுத்தவும் இந்த நடவடிக்கைகள் அவசியம் என அவர் கூறினார். கனடாவின் இறக்குமதி வரிகள் பெரும்பாலும் அமெரிக்காவின் புதிய வரிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பொருட்களின் மீதே கவனம் செலுத்துகின்றன. இவற்றுள் உருக்கு இரும்பு, பால் உற்பத்தி பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விவசாய உபகரணங்கள், காகிதம் மற்றும் மின்னணு பொருட்கள் ஆகியவை அடங்குகின்றன. எமது தொழிலாளர்கள், வணிகங்கள் தொழில்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மாகாணியின் அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சர் பிரங்க்ஷுவா பிலிப் சாம்பேன் தெரிவித்தார். கனேடிய முறைகேடுகளின் தொடர் நிகழ்வுகள் குறித்து வெளி மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது.

அமெரிக்காவிற்கு எதிராக கனடா மேற்கொண்ட வர்த்தக முறைகேடுகளின் பட்டியல் என வர்ணிக்கப்பட்ட விவரங்களை உள்ளடக்கிய அறிக்கை ஒன்று நேற்று வெள்ளை மாளிகையால் வெளியிடப்பட்டது. பல வாரங்களாக நடைபெற்ற தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரும் கனடாவும் அமெரிக்காவும் வெள்ளிக்கிழமை இரவு இறுதி நேர வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட தவறின. இந்த நிலையில் ஜனாதிபதி டிரம்ப் இறுதியாக கனடாவின் இலவச பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் என்ற தலைப்பிலான வெள்ளி மாளிகையின் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. கனடா பல தசாப்தங்களாக அமெரிக்காவை ஏமாற்றி வருவதாக டொனால்டு டிரம்பின் முன்னிய கூற்றுக்களை இந்த அறிக்கை மீண்டும் பிரதிபலித்தது. உலகில் வேறு எந்த நாட்டை விடவும் கனடாவிற்கு மிகவும் அதிகமான சலுகையான சந்தை அணுகலை கடந்த வாரம் அமெரிக்கா வழங்கியதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியது. கூட்டுறவிற்கு பதிலாக நியாயமற்ற கோரிக்கைகள், பின்வாங்குதல், முற்றிலுமாக நிராகரித்தல் ஆகியவையே கனடாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டது. ஆனாலும் அமெரிக்கா முன்மொழிந்த நிபந்தனைகளில் செய்யப்பட்ட இறுதி நீர மாற்றங்கள் இருதரப்பு வர்த்தக உடன்படிக்கை எட்டப்படாததற்கு காரணம் என மாக்கானி குற்றம் சாட்டினார். இதை உறுதிப்படுத்தும் வகையில் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இறுதி நேரத்தில் அமெரிக்கா மேலதிக நிபந்தனைகள் விதித்ததை அமெரிக்க ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார். இதன் காரணமாக சுமார் 28 பில்லியன் டாலர் மதிப்பிலான கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த 50% வரிகள் கடந்த வார விடுமுறையில் இருந்து நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டன. இதற்கு பதிலாக கனடா 27.6 பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க தயாரிப்புகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள அதிக அளவிலான சுங்க வரிகளை விதித்துள்ளது. கனடா அமெரிக்காவின் துணை நிறுவனம் அல்ல என கனேடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். கனடா மீண்டும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் என உறுதிப்படுத்திய அவர் அமெரிக்காவின் துணை நிறுவனமாக நடத்தப்படுவதை கனடா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என தெளிவுபடுத்தினார். வார இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இறக்குமதி வரிகளை விதித்து திங்கட்கிழமை மேலும் பல வரிகளை விதிக்கப் போவதாக அச்சுறுத்திய நிலையில் மாக்கானி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கனடாவிற்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீவிரப்படுத்தி வரும் வர்த்தக போரில் இருந்து உலகெங்கிலும் உள்ள கொள்கை வகுப்பாளர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். இருதரப்பிற்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் சாத்தியம் என குறிப்பிட்ட அவர் அது கனடாவின் இறையாண்மையினையும் சுதந்திரத்தையும் மதிக்கும் வகையில் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அமெரிக்காவிடம் சரியான அணுகுமுறை இருக்கும்போது கனடா பேச்சுவார்த்தை மேசைக்கு மீண்டும் திரும்பும் என கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். கனடா மீதான தனது புதிய வரிகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி விரைவில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார் என தான் நம்புவதாக கலிபோர்னியா மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த நிலையில் கலிபோர்னியா ஆளுநரின் இந்த கருத்து வெளியானது. வரிகள் விடயத்தில் உள்நாட்டில் அதிகரித்து வரும் அரசியல் அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ள டொனால்டு டிரம்ப் விரைவில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார் என தான் நம்புவதாக கலிபோர்னியா மாகாண ஆளுநர் கெவின் நியூசோம் தெரிவித்தார். டொனால்டு டிரம்ப் தனது சொந்த கட்சியினரிடமிருந்து பெறுகின்ற தொலைபேசி அழைப்புகள் குறித்து சிந்தித்து பாருங்கள் என கனேடிய செய்தி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் கெவின் நியூசோம் தெரிவித்தார். அதிகபட்சம் சில வாரங்களிலோ அல்லது சில நாட்களிலோ அவர் இதில் தனது நிலைப்பாட்டை முழுமையாக மாற்றிக்கொண்டு பின் தனது மானத்தை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பார் என தான் நம்புவதாக கலிபோர்னியா ஆளுநர் குறிப்பிட்டார். குடியரசுக் கட்சியின் உறுப்பினர்களுக்கு டொனால்டு டிரம்ப் அதிகமான அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கெவின் நியூசோம் கூறுகிறார். பல வாரங்களாக நடைபெற்ற தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் கனடாவும் அமெரிக்காவும் வெள்ளிக்கிழமை இறுதி நேர வர்த்தக ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதியுடன் பதற்றத்தை தணிக்க வேண்டிய நேரம் இதுவென டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியும் ஆஸ்திரேலிய மாகாண முதல்வரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்த அடுத்த நாள் பதற்றத்தை தணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக ஆஸ்திரேலிய மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் குறிப்பிட்டார். இருவருக்கும் இடையிலான விவகாரம் சூடுபிடித்து தனிப்பட்ட ரீதியிலான மோதலாக மாறிய நிலையில் பதற்றத்தை தணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக டக்ஃபோர்ட் குறிப்பிட்டார். ஒன்றரிய மாகாண முதல்வர் நேற்று அமெரிக்க தொலைக்காட்சிகளில் தோன்றி சுவைகளை வழங்கினார். அப்போது பதற்றத்தை தணிக்க வேண்டிய நேரம் இது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். சிஎன்என், ஃபாக்ஸ் நியூஸ், ஏபிசி ஆகிய ஊடகங்களுக்கு அளித்த நேர்காணலில் டக்ஃபோர்ட் தனது கடுமையான விமர்சனங்களை குறைத்துக் கொண்ட வகையில் பேசினார். முன்னதாக திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதியை சர்வாதிகாரி என அவர் கடுமையாக விமர்சித்தார். புதிய ஆண்டில் கனடிய இறக்குமதி வரிகளை அதிகரிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்ததைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையில் வார்த்தை போர் வெடித்தது. அமெரிக்கர்களும் கனடியர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விரும்புவதாக டக்ஃபோர்ட் கூறினார். அமெரிக்காவுடனான வர்த்தக போரை முடிவிற்கு கொண்டுவர மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பும் நியாயமான ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ள வேண்டிய நேரம் இது என டக்ஃபோர்ட் குறிப்பிட்டார். ஒன்டாரியோவுடனான வர்த்தகத்தை நிறுத்துவதாக டொனால்டு டிரம்ப் விடுத்த அச்சுறுத்தல்களை வெறும் வெற்று பேச்சு என குறிப்பிட்ட அவர் உலகளவில் அமெரிக்காவின் 3வது பெரிய வர்த்தக பங்காளியாக அந்த மாகாணம் திகழ்வதை நினைவுபடுத்தினார். இந்த நிலையில் ஒன்டாரியோ மீது கவனம் திரும்புவது போல் தோன்றும் வகையில் செவ்வாய்க்கிழமை காலை டொனால்டு டிரம்ப் கருத்து வெளியிட்டார். ஆண்டாரியோ ஏரியின் பெயரை அமெரிக்க ஏரி என மாற்றுவது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் டொனால்டு டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியிருந்தார். கனேடியர்கள் ஜனாதிபதியுடன் இந்த வகையிலும் உடன்படவில்லை என கூறிய டக்ஃபோர்டு அமெரிக்க மக்களை நேசிக்கிறார்கள் என்று தனது சபையில் தெரிவித்தார். அமெரிக்காவின் 700 பொருட்கள் மீது பதில் நடவடிக்கையாக கூடுதல் வரிகளை கனேடிய அரசு அதிகாரிகள் வெளியிட்ட செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்பாக டக்ஃபோர்டின் செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை கனடா மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என அல்பர்டா மாகாண முதல்வர் வலியுறுத்தினார்.
கனடா அறிவித்துள்ள பதில் வரி நடவடிக்கைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாக இரு நாடுகளில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என அல்பர்ட்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்தார். இரண்டு வாரங்களில் அமெரிக்காவின் எதிர்வரிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பு மீண்டும் பேச்சுவார்த்தை மீசைக்கு திரும்புமாறு கனேடிய அரசாங்கத்தை டேனியல் ஸ்மித் வலியுறுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பொறி சுங்கவரிகளும் எதிர் சுங்கவரிகளும் மேலும் தீவிரப்படுத்தும் அபாயத்தை கொண்டுள்ளதாக நேற்று இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் அவர் வலியுறுத்தியுள்ளார். செப்டம்பர் 8 முதல் பல்வேறு அமெரிக்க ஏற்றுமதிகள் மீது பதில் தீர்வைகளை அமுல்படுத்தும் திட்டத்தை கனேடிய மத்திய அரசாங்கம் செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. $28 மில்லியன் மதிப்பிலான கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 50% இறக்குமதி வரிகள் வார இறுதியில் நடைமுறைக்கு வந்தன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் சுமார் $27.6 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க தயாரிப்புகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள அதிக அளவிலான சுங்கவரிகளை கனடா விதிப்பதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விமானம் ஒன்று மோதியதில் படுகாயமடைந்த மொன்ட்ரியல் விமான நிலைய ஊழியர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 39 வயதான ஆஸ்கார் ரொபாயோ என அடையாளம் காணப்பட்டார். பியலியட் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்தில் பிரெஞ்ச் பே விமானம் ஒன்று மோதிய நிலையில் விமான நிலைய ஊழியர் ஒருவர் பலத்த காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஓடுபாதையில் பின்னோக்கி நகர்ந்த விமானம் மோதியதில் தரையில் நின்று கொண்டிருந்த பணி ஊழியர் ஒருவர் காயமடைந்ததை சில மணி நேரங்களுக்கு பின்பு விமான நிலையம் உறுதிப்படுத்தியது. உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. திங்கள் மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக மொன்ட்ரியல் காவல்துறை தெரிவித்தது. விமான நிலைய ஊழியர் பலத்த காயங்களோடு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் மருத்துவமனையில் உயிருக்காபத்தான நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் பின்னர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. அந்த ஊழியரின் மறைவு குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிப்பதாக விமான நிலைய நிர்வாகம் செவ்வாய்க்கிழமை அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது. தனது விமானம் ஒன்று புறப்படுவதற்கு முன்பாக திரைவெளி செயற்பாடுகளின் போது ஒரு தீவிரமான சம்பவம் இடம்பெற்றதாக பிரெஞ்ச் பி நிறுவனம் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியது. இந்த விபத்து தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறீர்கள் 7:17.

தேவி உன் பேரை சொன்னால் ஆயுளும் கூடும்.

0: 7:23.
1: பாட்டுக்கொரு பண்பலை
2: இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-5085-52 அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: பாட்டுக்கொரு பண்பலை, East FM 102.7.
0: 7:26.

7:30. இலங்கை செய்திகள். யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட மண்டப வாயிலில் காணாமல் பட்ட உறவினர்கள், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பதாகைகளை ஒட்டியுள்ளார்கள். தமது பிரார்த்தனைகளை எழுதி அவர்கள் தமது வலிகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு காணாமல் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு நேற்று தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மண்டப வாயிலில் உள்ள பதாகையில் தமது பிரார்த்தனைகளை துண்டுச்சீட்டுகளாக எழுதி ஒட்டி வைத்தமை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள மாநாட்டிற்கு ஜனநாயக போராளிகள் கட்சி பூரண ஆதரவை வழங்கப்படுவதாக அந்த கட்சியின் தலைவர் வேந்தன் தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் உள்ள இல்லத்தில் நடத்தி ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவினர்கள் சங்கத்தால் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வநாயகம் அரங்கில் மாபெரும் போராட்டம் ஒன்று நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவர்களால் அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், நிறுவனங்களிடம் கலந்து கொள்வதற்கான அழைப்பும் ஆதரவு கோரியும் ஊடக சந்திப்பு ஒன்றும் நடத்தப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் நடத்துகின்ற அந்த போராட்டத்திற்கு ஜனநாயக போராளிகளின் கட்சி பூரண ஆதரவை வழங்குவதாக தீர்மானித்துள்ளது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்துள்ளன. ஆனால் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பெற்றோர்களும் தமது பிழைகளை இராணுவத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். பல பெண்கள் தமது கணவன்மாரை இராணுவத்திடம் ஒப்படைத்தனர். இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த உறவுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எதிர்வரும் 30ஆம் தேதி வித்தியாசமான போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கவிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டம் சர்வதேசம் வரை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று ஜனநாயக போராளிகள் கட்சியாகிய தாங்களும் அவர்களுக்கு பூரண ஆதரவை வழங்க காத்திருப்பதாகவும் அவர் கூறினார். காணாமலாக்கப்பட்டவர்கள் பிரச்சினை வடக்குக்கு மட்டுமல்ல, தெற்கில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனையான விடயமாக காணப்படுவதாக நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற காணாமல் போனோர் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். அங்கு கருத்து வெளியிட்டவர், நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு என கூறினார். நாட்டு மக்கள் தமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கிய நிலையில் மக்கள் ஆணையை மீறும் வகையில் தமது அரசாங்கம் செயல்படாது என அவர் கூறினார். காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயம் நீண்டகாலமாக பொறியோடி போயுள்ள நிலையில் அவர்கள் தொடர்பில் உண்மையை கண்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நாம் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் வார்த்தைகளால் மட்டுமல்ல நடைமுறையிலும் பல விடயங்களை செய்துள்ளதாகவும், செம்மணி மனித புதைகுழி அகழ்வுக்காக சுமார் 57 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான வேலை திட்டங்கள் இடம்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று கடந்த காலங்களில் காணாமல் போனோர் அலுவலகத்தின் செயற்பாடுகள் மந்தகதியில் இடம்பெற்றதற்கு உத்தியோகத்தர்கள் பற்றாக்குறை காரணமாக அமைந்த நிலையில் அதற்கான அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஓஎம்பியில் வழங்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் இயன்றவரை அடுத்த வருடம் முழுமையாக விசாரணை செய்து மேலதிக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முயற்சிக்கப்பட்டு வருகிறது. எனவே செம்மணி தொடர்பில் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டியதில்லை என்றும், தமது அரசாங்கம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நிதியை காரணம் காட்டி உண்மையை கண்டறியும் செயற்பாடுகளை நிறுத்தாது என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். ஊழல் மற்றும் கையூட்டல் தொடர்பில் அரசாங்கம் எத்தகைய சமரசத்திற்கும் இடமளிக்காது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கல்கமுவையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் தமது கடமைகளை நிறைவேற்றும் காவல்துறை அதிகாரிகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தலையிட தயாராக உள்ளதாக அவர் கூறினார். நேர்மையாக செயற்பட்ட போதிலும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்கும் அதிகாரிகளுக்கு தேவையான ஆதரவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். வேண்டுமென்றே மேற்கொள்ளப்படும் கையூட்டல், ஊழல் மற்றும் மோசடி போன்ற செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் எத்தகைய சகிப்புத்தன்மையும் வெளிக்காட்டாது. சட்டத்தின் ஆட்சியினை வலுப்படுத்துவதும் நீதி மற்றும் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதும் அரசாட்சியின் முக்கிய பொறுப்பு என்றும் அவர் கூறினார். இதற்காக காவல்துறை, சிறைச்சாலைகள், சட்டம் ஆதிவர்த்தனைகளும் மற்றும் நீதித்துறை போன்ற நிறுவனங்கள் பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மீதுள்ள அரசியல் செல்வாக்குகளை தகர்த்து குற்றக்குழுக்களுக்கும் போதைப்பொருள் வர்த்தகத்திற்கும் இடையிலான தொடர்புகளை வெளிக்கொணர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய 67 முக்கிய குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவராகவும் சந்தேகப்படும் கெகல்பத்ர பத்மி என்பவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கைபேசிகளிலிருந்து முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. 7 நடிகைகள் மற்றும் 9 அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள் அவற்றிலிருந்து பெறப்பட்டதாக
குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றம் தெரிவித்தது. சந்தேக நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 8 கைபேசிகளில் இருந்து நீக்கப்பட்ட தரவுகள் தொழில்நுட்ப உதவியோடு மீட்கப்பட்டன. இதில் 8,141 தொலைபேசி அழைப்பு விவரங்கள், 3,26,000 மேற்பட்ட புகைப்படங்கள், 1,101 ஒலிக்குறிப்புகள் மற்றும் 5,039 காணொலிகள் அடங்கியிருந்தன. சந்தேக நபரின் தொலைபேசிகளில் 9 அரசியல்வாதிகள் மற்றும் 7 நடிகைகள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் தொலைபேசி உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டு காணப்பட்டதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. இருந்த போதிலும் பெயரிடப்பட்ட நபர்கள் அவரும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக இதன் மூலம் அர்த்தப்படுத்திவிட முடியாது என புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர். 20 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குறித்த தகவல்கள் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிற்கு அனுப்பப்பட்டன. அத்துடன் 13 சிறைச்சாலை அதிகாரிகளின் தொலைபேசி எண்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அது குறித்து சிறைச்சாலை ஆணையாளருக்கு அறிவிக்கப்பட்டது. பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் 19 பேரின் கடவுச்சீட்டு புகைப்படங்கள் மற்றும் 17 வங்கிக் கணக்குகள் குறித்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. 2021 மே மாதம் இலங்கையிலிருந்து சட்டபூர்வமாக வெளியேறிய கெஹல் பத்ர பத்மே ஐக்கிய அரபு ராஜ்யம், இந்தோனேஷியா, ரஷ்யா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, லாவோஸ் உட்பட 13 நாடுகளுக்கு 15 முறை பயணங்கள் மேற்கொண்டதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. எனினும் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டார். இந்த நிலையில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் செப்டம்பர் 3 வரை அவரை விளக்கமறையில் வைத்திருக்க உத்தரவிடப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவின் ஆட்சிக்காலத்தில் சீனாவிடமிருந்து தரம் குறைந்த 20,000 மெட்ரிக் டன் உரம் இறக்குமதி செய்யப்பட்டதன் மூலம் அரசுக்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் தெரிவித்தது. முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த் அலத்கமங்கே மற்றும் சில நபர்களுக்கு எதிராக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் வேறு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் அலத்கமங்கே சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க போதாரகம முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கு தொடர்பான விசாரணைகள் இன்னமும் முடிவடையவில்லை என்பதால் விசாரணைகளை நிறைவு செய்து தொடர்புடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க மேலதிக கால அவகாசத்தை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் கோரினர். சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதவான் வழக்கை எதிர்வரும் டிசம்பர் 4 ஒத்திவைத்தார். யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக பொறுப்பேற்றுள்ள பேரடு தந்தை ஆண்டன் ரஞ்சித் பள்ளிநாயக மாண்டகிக்கு வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் நேரில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக நியமிக்கப்பட்டுள்ள பேரருட் தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் ஆண்டகையின் பணிப்பொறுப்பேற்பு நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் கலந்து கொண்டு புதிய ஆயருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதிய ஆயரின் பணிப்பொறுப்பை முன்னிட்டு நடைபெற்ற மத நிகழ்வில் மறை மாவட்டத்தின் அருட்தந்தையர்கள், அருட்சோதரிகள், திருச்சபை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வில் சர்வ மத தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு தரப்பினர் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெருமளவானவர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:38.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ நாடு.
1: ABS Mr. P. Singaraj Verco Webs Low 416-993-8443.
3: He is the best. ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரப்ரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy of French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: திசையெல்லாம் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

அனைத்துலக செய்திகள். ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள கஃபார் அகாப் பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீன அகதிகளுக்கான நிறுவனத்திற்கு சொந்தமான கலந்தியா பயிற்சி மையத்தை இஸ்ரேலிய படைகள் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று நடத்தப்பட்ட இந்த அதிரடி தாக்குதலின் போது கலந்தியா சோதனை சாவடி மூடப்பட்டு அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டது. அங்கிருந்து ஐக்கிய நாடுகளின் பணியாளர்கள் அனைவரும் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டனர். தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்மார் பென்கிபீர் இந்த சோதனையை நேரில் கலந்து கொண்டு ஜெருசலேமிலும் இஸ்ரேலும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இடமில்லை என வலியுறுத்தினார். இந்த நிலையில் அந்த வளாகத்தை புதிய கல்வி மற்றும் சமூக வளாகமாக மாற்றும் பணிகளை ஜெருசலேம் நகராட்சி ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமதியின்றி ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு படையினர் ஐக்கிய நாடுகள் வளாகத்திற்குள் நுழைந்தமை சர்வதேச சட்டங்களின்படி ஏற்றுக்கொள்ள முடியாத விதிமீறல் என ஐக்கிய நாடுகள் சபை இதனை வன்மையாக கண்டித்துள்ளது. இருந்த போதிலும் 2024 அக்டோபரில் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட இஸ்ரேலின் ஐக்கிய நாடுகளின் பலஸ்தீனின் அகதிகளுக்கான நிறுவன செயற்பாடுகளை தடை செய்யும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையினை தாம் மேற்கொண்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ள ஈரான் ஹோமோஸ் நீரிணை போக்குவரத்தை நிர்வகிப்பது குறித்து அயல்நாடான ஒமானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான கூட்டு தற்காலிக வழித்தடத்தை உருவாக்குவது குறித்தும் அந்த பகுதியில் உள்ள கனிவெடிகளை அகற்றுவது குறித்தும் ஈரானும் ஒமானும் விவாதித்துள்ளன. ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கும் வகையில் அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகளில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்கா தமது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தூதரகங்களுக்கு மீண்டும் பணியாளர்களை அனுப்பத் தொடங்கியது. அத்துடன் டொனால்டு டிரம்பின் இளைய மகன் பரோன் டிரம்ப் குறித்து ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட சர்ச்சைக்குரிய காணொலி குறித்து அமெரிக்காவின் ரகசிய பாதுகாப்பு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் வடபகுதியில் திபெத் எல்லைக்கருகில் ரசுவா மாவட்டத்தில் இன்று ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கினால் வீடுகள், வாகனங்கள், பாலங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அனர்த்தத்தில் 8 பேர் வரை உயிரிழந்ததோடு 9 பேர் காணாமல் போனதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வெள்ளநீர் கீழ்நோக்கி பாய்ந்து வருவதால் அயல் மாநிலமான பீகாரிலும் இது தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. திபெத் பகுதியிலிருந்து காலை 9 மணி திடீரென பாய்ந்து வந்த வெள்ளப்பெருக்கு போட்கோஷி ஆற்றில் கலந்ததால் திமுரே மற்றும் சியாப்ரு பேசி ஆகிய பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சேதத்தின் முழுமையான விவரங்கள் கணக்கிடப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தானின் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் மகப்பேற்று மருத்துவ பிரிவில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது. இந்த அனர்த்தத்தில் 15 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த அனர்த்தம் இடம்பெற்ற போது குழந்தைகள் பராமரிப்பு பிரிவில் 16 குழந்தைகள் இருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் மட்டுமே காப்பாற்றப்பட்டதாகவும் மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைநகரில் அமைந்துள்ள அந்த மருத்துவமனையின் பராமரிப்பு பிரிவில் இருந்த குளிரூட்டி திடீரென தீ பற்றியதால் புதன்கிழமை காலை இந்த விபத்து ஏற்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. தீ அணைக்கப்பட்டு விட்டதாகவும் அந்த பகுதியில் வெப்பத்தை குறைக்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க மத்திய உளவு அமைப்பான சிஐஏயின் தலைவர் ஜோன் ரட்க்ளிஃப் அறிவிக்கப்படாத திடீர் பயணமாக ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவிற்கு சென்றுள்ளார். அமெரிக்காவின் CBS செய்தி நிறுவனம் வெளியிட்டது. செவ்வாய்க்கிழமை மாஸ்கோ சென்றடைந்த ஜோன் ரட்க்ளிஃப் அங்கு எவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அல்லது எதற்காக இந்த பயணம் என்பது குறித்து வாஷிங்டனோ அல்லது மாஸ்கோவோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக அதனையும் உறுதிப்படுத்தவில்லை. அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் உயர்மட்டத்திலான நேரடி பேச்சுவார்த்தைகள் அரிதாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான பெரிய போக்குவரத்து வானூர்தியொன்றின் லத்வியா வழியாக அவர் செவ்வாய்க்கிழமை ரஷ்யா சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து மீண்டும் புறப்பட்டதை வானூர்தி கண்காணிப்பு தரவுகள் உறுதிப்படுத்தின. ரஷ்யாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க கைதிகளை விடுதலை செய்வது குறித்து இந்த பயணம் அமைந்திருக்கலாம் என ஊகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கு முன்னரும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தங்களில் சிஐஏ முக்கிய பங்கு வகித்தமை குறிப்பிடத்தக்கது. யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது முதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் 2வது ஆட்சிக் காலத்தில் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள மிக உயர்மட்ட அமெரிக்க அதிகாரி ஜோன் ரட்க்ளிஃப் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ம் நாள் ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மழை காரணமாக போட்டியின் ஆட்டம் சில நிமிடங்கள் தாமதப்பட்டாலும் தற்போது மீண்டும் போட்டி ஆரம்பித்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த போட்டியில் முன்னதாக முதல் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்த ஆடிய இந்திய அணி தமது 1வது இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகளை இழந்து 503 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்த இலங்கை அணி 290 ஓட்டங்களுக்கு தமது முதல் இன்னிங்ஸின் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கை அணி சார்பில் சோனால் டினுஷ 103 ஓட்டங்களையும் பசிந்து சூரிய பண்டார 80 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். இனியவர்கள் பெரிதாக ஓட்டங்களை பெறாத நிலையில் 290 ஓட்டங்களுக்கு இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் காரணமாக 2வது இன்னிங்ஸில் தொழுபடுத்த ஆறுமாறு இந்திய அணியினால் இலங்கை அணி கூறப்பட்டது. இந்த நிலையில் 2வது இன்னிங்ஸில் தற்போது தொழுபடுத்தாடி வரும் இலங்கை அணி
சற்று முன்பரை 6 விக்கெட்டுகளிலிருந்து 226 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. பசிந்து சூரிய வண்டார 92 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். கமிந்துமின்றி 55 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆடுகளத்தில் சொன்னால் தினுஷ 7 ஓட்டங்களோடும் கெஷார நுவந்த 3 ஓட்டங்களோடும் தொடர்படுத்தாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். எஸ்டிஎஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

துணிவு என்றால் பயமில்லாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல. பயம் இருந்தாலும் கூட முன்னேறுவது தான் உண்மையான துணிவாக இருக்கும், அந்த கரேஜ். பயம் என்பது நம் எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயம். எல்லோருக்கும் ஏதோ ஒரு விடயத்தில் பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை கடந்து ஒரு அடி எடுத்து வைப்பவர்கள் தான் தங்கள் கனவுகளை கண்டடைகிறார்கள். பயத்தினால் நீங்கள் தள்ளி வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இன்று நினைத்து பாருங்கள். அது ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், ஒரு உரையாடலாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றின் தொடக்கமாக இருக்கலாம். துணிவோடு அதனை முன்னெடுப்பதற்கு இன்று உறுதி கொள்ளுங்கள். இன்று அதை முன்னெடுத்து பாருங்கள். துணிவை நாங்கள் வரவழைத்துக் கொண்டு இந்த மனத்தடைகளை உடைத்துக் கொண்டு முன்னேறத் தொடங்கினால் வாழ்க்கையில் எதிர்படுகின்ற அத்தனை சவால்களையும் நாம் வெற்றி கொள்ள முடியும். எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய தடை இந்த பயம். அந்த பயத்தை உடைத்து முன்னேறுகின்ற துணிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் அதை மனதில் இருத்திக் கொள்வோம்.

8:09. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். சோனாவின் தற்போது வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், 16 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற காலை பொழுதாக இன்றைய காலை பொழுது மலர்ந்திருக்கிறது. மதிய வேளையில் முகில் கூட்டமும் அதிகளவாக காணப்படும். 25 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வியாழக்கிழமை 25 பாகை செல்சியஸ் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 31 உணரப்படும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். 21 பாகை செல்சியஸ் 22 உணர்லியாக இருக்கும். சனிக்கிழமை 23 பாகை செல்சியஸ் 26 உணர்லியாகவும் ஞாயிற்றுக்கிழமை 25 பாகை செல்சியஸ் 31 உணர்லியாகவும் இருக்கும். ஞாயிறு இரவு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. திங்கட்கிழமையும் காலை வேளையில் மழையுடன் கூடியதாக இருக்கப் போகிறது. 26 பாகை செல்சியஸ் 35 உணர்லியாக இருக்கும். செவ்வாய் 28 பாகை செல்சியஸ் 37 உணர்லியாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறலாம். அமெரிக்காவிற்கு எதிராக கனடா பல்வேறு வரிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நூற்றுக்கணக்கான தயாரிப்புகள் மீதான கனடாவின் பதில் வரி விதிப்பு பட்டியல் வெளியிடப்பட்டது. அமெரிக்காவின் 700 பொருட்கள் மீது பதில் நடவடிக்கையாக கூடுதல் வரிகளை விதிப்பதாக கனேடிய அரசாங்கம் நேற்று அறிவித்துள்ளது. கனேடிய அமைச்சரவையின் முக்கிய உறுப்பினர்கள் தலைநகர் ஒட்டாவாவில் உள்ள உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயங்களை வெளிப்படுத்தினார்கள். அமெரிக்காவின் இறக்குமதி வரிகளால் பாதிக்கப்பட்டுள்ள கனேடிய தொழிலாளர்கள் வணிகங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையிலான புதிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்பின் செம்பின், தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி, வேலைவாய்ப்புகள் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் பேட்டி ஹஜூ, செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் புத்தாக்கத்துறை அமைச்சர் இவன் சோலமன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அமெரிக்க பொருட்களை பாதிக்கும் வகையிலான சமம் மதிப்பிலான பதில் வரி விதிப்பு திட்டத்தை அமெரிக்கா மீது செயல்படுத்தப் போவதாக கனேடிய மத்திய அரசின் அமைச்சர்கள் அறிவித்தனர். அமெரிக்க பொருட்கள் மீது 15%, 25%, 50% வரிகளை விதிப்பதாக

0: இந்திய அதிகாரிகள் இந்த சந்திப்பின் போது தெரிவித்தனர். 27.6 பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க தயாரிப்புகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள அதிக அளவிலான சுங்கவரிகளை கனடாவும் விதிக்கும் என நிதியமைச்சர் பிராங்சுவா பிலிப் சாம்பெயின் தெரிவித்தார். 28 பில்லியன் டாலர் மதிப்பிலான கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்த 50% இறக்குமதி வரிகள் வார இறுதியில் நடைமுறைக்கு வந்ததையடுத்து இந்த பதில் நடவடிக்கை கனடாவால் மேற்கொள்ளப்பட்டது. இந்த வரிகள் எதிர்வரும் செப்டம்பர் 8 முதல் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் பிராங்சுவா பிலிப்பே சாம்பெயின் தெரிவித்தார். கனேடிய தொழில்துறையை பாதுகாக்கவும் வலுப்படுத்தவும் இந்த நடவடிக்கைகள் அவசியமானது என அவர் தெரிவித்தார். கனடாவின் இறக்குமதி வரிகள் பெரும்பாலும் அமெரிக்காவின் புதியவர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பொருட்கள் மீது கவனம் செலுத்துகின்றன. உருக்கு, இரும்பு, பால் உற்பத்தி பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விவசாய உபகரணங்கள், காகிதம், மின்னணு பொருட்கள் ஆகியவை உள்ளடங்குகின்றன. எமது தொழிலாளர்கள், வணிகங்கள், தொழில்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு மாகாணி அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சர் பிராங்சுவா பிலிப்பே சாம்பெயின் இதன்போது தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் மேற்கொள்ளப்படும் மாநாட்டிற்கு ஜனநாயக போராளிகள் கட்சி பூரண ஆதரவை வழங்கும் என அதன் தலைவர் வேந்தன் தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் தனது இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவினர் சங்கத்தால் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வநாயகம் அரங்கில் மாபெரும் போராட்டம் ஒன்று நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவர்களால் அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், நிறுவனங்களிடம் கலந்து கொள்வதற்கான அழைப்பும் ஆதரவு கோரிக்கையும் ஊடக சந்திப்பொன்றின் மூலம் விடுக்கப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் நடத்துகின்ற அந்த போராட்டத்திற்கு ஜனநாயக போராளிகள் கட்சி தமது பூரண ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று பெற்றோர் தமது பிள்ளைகளை ராணுவத்திடம் ஒப்படைத்தனர். பல பெண்கள் தமது கணவன்மாரை ராணுவத்திடம் ஒப்படைத்தனர். இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த உறவுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் எதிர்வரும் 30 தேதி வித்தியாசமான போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளார்கள். அந்த போராட்டத்தில் அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டம் சர்வதேசத்தின் கவனத்தை பெற்றுள்ளது. அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். அதேபோன்று ஜனநாயக போராளிகள் கட்சியாகிய தாம் அவர்களுக்கு பூரண ஆதரவை வழங்க அதில் கலந்து கொள்வதாக வேந்தன் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ள ஈரான் ஹோமஸ் நீரிணை போக்குவரத்தை நிர்வகிப்பது தொடர்பில் அயல்நாடான ஒமானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. ஹோமஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான கூட்டு தற்காலிக வழித்தடம் ஒன்றை உருவாக்குவது குறித்தும் அந்த பகுதியில் உள்ள கனிவெளிகளை அகற்றுவது குறித்தும் ஈரானும் ஒமானும் விவாதித்துள்ளன. ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கும் வகையில் அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகளில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்கா தமது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தூதரகங்களுக்கு மீண்டும் பணியாளர்கள் நிரப்ப தீர்மானித்துள்ளது. அத்துடன் டொனால்டு ட்ரம்பின் எளிய மகனான பரோன் ட்ரம்ப் குறித்து ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட சர்ச்சைக்குரிய காணொலி குறித்து அமெரிக்காவின் ரகசிய புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 14 நிமிடம் ஈஸ்ட் FM மோடு இணைந்திருக்கிறோம். இது குட் மார்னிங் கனடா.

0: 8:20 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காற்றில் பரவும் இசை போல
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy of French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-297-7777.
5: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
6: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம். என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
0: நேரம் 8:22. இது குட் மார்னிங் கனடா.

0: காலசலிகளில் இணைந்திருக்கிறோம். இன்று உலகளாவிய ரீதியில் பாராட்டுக்கான தினம். மனிதர்கள் மனிதர்களை பாராட்டுவதே இல்லை. நல்ல குணங்களை, நல்ல இயல்புகளை, நல்ல செயல்களை மனம் திறந்து பாராட்ட வேண்டும். அப்படியான பாராட்டுத்தான் உலகளாவிய ரீதியில் இன்று தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் உலகளாவிய பாராட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு தினத்தில் வாலிப கவிஞரை பாராட்டுகிறார் இசைஞானி இளையராஜா. கேட்டு பார்ப்போம்.
1: தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என யார் என்று கேட்க.

0: பட்டு.
1: உடுமலை நாராயணகவி, பாபநாசம் சிவன், தஞ்சை ராமையா தாஸ், கே டி சந்தானம், மருதகாசி, கவி காமு ஷெரீப், கே பி காமாட்சி, இது போன்ற எண்ணற்ற பாடலாசிரியர்களை இந்த திரையுலகம் சந்தித்திருக்கிறது. ஒரு பாடலாசிரியர் ஒரு கம்பெனிக்காக ஒரு பாடல் எழுத சான்ஸ் கேட்டு ஒரு திரைப்பட கம்பெனிக்கு போகிறார். அங்கே காவலுக்கு நின்றிருந்த பியூன் வந்து, யார் நீ அப்படின்னு கேட்டுட்டான். தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தறிவில் சந்தித்தேன், நீ யார் என்னை யான் என்று கேட்பதற்கு என்றான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என யார் என்று கேட்க அந்த கவிஞன் பேசிவிட்டு வெளியில் வருகிறான். வந்தால் ஜி கே வெங்கடேஷ் கவிஞர் வாலியை அறிமுகப்படுத்துகிறார். நிலவும் தாரையும் என்ற ஒரு படத்தில் அவர் பாடல் எழுதியிருக்கிறார். வாலி என்ற உடனே இந்த திருச்சி ரேடியோ ஸ்டேஷன்ல எல்லாம் பேசுவார், அந்த வாலியா அப்படின்னு அவர் ஏற்கனவே அறிமுகமானதே சொல்கிறார். என்ன பாட்டு எழுதியிருக்கார் கேட்கிறார். நிலவும் தாரையும் நீ அம்மா, இந்த உலகம் ஒரு நாள் உன் கையில் அம்மா என்ற ஒரு பல்லவி சொல்கிறார். இந்த உலகமும் நாள் உங்கமும் உன் கையில் ஒரு நாள் என்று அந்த பட்டுக்கோட்டை வாழ்த்திய வாழ்த்து இன்று இந்த திரை உலகம் அவர் கையில் இருக்கிறது. ஒரு பாடல் என்றால் ஒரு உணர்வை சொல்ல வேண்டும், ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், அல்லது ஒரு உணர்வை சொல்ல வேண்டும் அல்லது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு கவிஞனுக்கு தெரிய வேண்டியது எந்த வார்த்தைகளை இந்த டியூனுக்கு எழுதக்கூடாதுங்கிறது ரொம்ப தெரியும். ஒரு சிற்பிக்கு எந்த கல்லை நீக்க வேண்டும் என்று தெரிய வேண்டியது அவசியத்தை போல ஒரு கவிஞனுக்கு எந்த வார்த்தையை இந்த எழுதக்கூடாது என்பது தெரிய வேண்டும். உதாரணமாக சொன்னால் ரொம்ப சாதாரண வார்த்தையாக இருக்கும், ஆனால் பாட்டோட டியூனோட கேட்குறப்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.

0: அடிவரும்.
1: இத ஒரு கவிதையை பாருங்க. இப்ப நான் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. இதை நீங்க எப்படித்தான் நீங்க பேசுங்க, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்ன கவிஞர்கள் மேடையில் பேசுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் பேசி பாருங்க, இதுக்கு ஒரு வராது. ஆனா அவருக்கு இந்த டியூனுக்கு இந்த வார்த்தை வந்து ரொம்ப அழகாக பொருந்தும் என்பது தெரிந்திருக்கிறது.

மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். அந்த நான் உன்னை நீங்க மாட்டேன் என்றது பெரிய கற்பனை இல்லை, சாதாரண நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினாலும் தூங்க மாட்டேன், அவ்வளவுதான். ஆனா அந்த ஸ்தாயில கொண்டு போய் அவர் உட்காத்தி வச்சா இருப்பாரு.

பெண்ணால் ஒரு சேதி. அப்படி இப்படி எத்தனையோ பாடல்களை அவர் சொல்லிக்கொண்டே போகலாம். திடீர்னு வருவார், ஏன்னா அவனுக்கு சுச்சுவேஷனே சொல்ல தெரியல, இந்த டைரக்டருக்கு போய் என்ன எழுதி சொல்றேன், கோபிச்சுட்டு போயிருக்கார் அவர். அண்ணா, நீங்கள்லாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய டைரக்டர்கள் இவர்கள் என்று என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் எத்தனையோ பாடல் எழுதியிருக்கார். அம்மா பாடல் இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம்.

கமல் அவர்களுக்கு முதல் படமே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்ற பாடல் தான். அம்மா பாடல்கள், அந்த அம்மா பாடல்கள் எத்தனை எழுதி இந்த ரீல் கார்டிங்கில் கூட ஒரு பாடல் மிகவும் அற்புதமாக

0: அவர் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர், ரங்கராஜன். அந்த ரங்கநாதன் உரை, அந்த ரங்கம் நான் அறிவேன், இந்த ரங்கநாதனவன் அந்த ரங்கம் நான் அறியேன். அந்த ரங்கநாதன் உரை, அந்த ரங்கம் நான் அறிவேன், இந்த ரங்க நாதனவன் அந்த ரங்கம் நான் அறியேன். எந்த ரங்கம் சென்றாலும் சொந்த அரங்கம் ஆக்கும் அவன், அந்த ரங்கம் வந்ததனால் இந்த ரங்கம் பெற்றானோ. எந்த ரங்கம் சென்றாலும் சொந்த ரங்கம் ஆக்கும் அவன், அந்த ரங்கம் வந்ததனால் இந்த ரங்கம் வந்தானோ. எந்த ரங்கம் நான் பிறந்தேன், இந்த ரங்கம் ஏறுதற்கு விண்டரங்கம் உடுத்து நிற்கும் வேந்தன் திருவடியில் வீழ்ந்திருந்த காரணத்தால் வேண்டி வந்தார் வந்துவிட்டேன். விண் தரங்கம் உடுத்தி நிற்கும் வேந்தனடி வீழ்ந்ததனால் வீழ்ந்திருக்கும் காரணத்தால் வேண்டி வந்தார்வா.
1: வாலிப கலைஞர் வாலி பற்றி இசைஞானி வெளிப்படுத்திய கருத்துக்கள் அவர்களின் கூட்டணியில் அமைந்த மனது மறக்காத ஒரு பாடல் தளபதி திரைப்படத்தில் இருந்து வருகிறது. 8:36 நிமிடம்.

0: எஸ்டிஎஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 8:43 நிமிடம். பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். ஜிடி புரோக்கர்ஸின் காப்பிரதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இன்றும் எங்களோடு பெஸ்டோக் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார். குணா, நாங்கள் காப்பிரதியில் பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி என்று பல வகையான காப்பிரதிகள் குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த காப்பிரதிகளை ஒன்றாக ஒரே பொலிசியாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கட்டணம் செலுத்த விடைவதில் எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றாக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது ஒன்றோடொன்று தொடர்பு பட்டதாக இந்த காப்பிரதிகளை பெறுவதற்கான வழிகள் இருக்கிறதா?
1: லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொடக்ட் என்று வரும் பொழுது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி இல்னஸ் இன்சூரன்ஸ் மற்றும் லாங் டேர்ம் கேர் பெனிஃபிட் என்று நான்கு வகையான ப்ராடக்ட்டும் அடிப்படையாக கொள்ள முடியும். இந்த நான்கு ப்ராடக்டில் இந்த லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் மற்றும் இந்த லாங் டேர்ம் கேர் பெனிஃபிட் ப்ராடக்டை ஒரு ஹைபிரிட்டாக வாங்க முடியும். அதாவது வந்து 2-in-1, ஒரு பாலிசியிலேயே ரெண்டு கவரேஜும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 500,000 லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கும் பொழுது அதில் அதே 500,000 முழு தொகையையும் இல்லாட்டி அதில் குறைந்த ஒரு அமௌண்டை கிரிட்டிக்கல் இல்னஸாக நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதன் மீனிங் சொல்லி சொன்னால், ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும் பொழுது அந்த 500,000 கிரிட்டிக்கல் இல்னஸாக பே பண்ணப்படும். அப்படி கிரிட்டிக்கல் இல்னஸ் வராத பட்சத்து இந்த 500,000 லைஃப் இன்சூரன்ஸாகவே இருக்கும். அப்போ அந்த 500,000 பதிலாக ஒரு 250,000 இந்த 500,000 லைஃப் இன்சூரன்ஸிலே கிரிட்டிக்கல் இல்னஸ் அமௌண்டாக சூஸ் பண்ணும் பொழுது, ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும் பொழுது 250,000 கிரிட்டிக்கல் இல்னஸாக உடனே தரப்படும், மிகுதி 250,000 லைஃப் டைமும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கும். இதே போல லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேர் பெனிஃபிட், அது லாங் டேர்ம் கேர் பெனிஃபிட்ன்றது வந்து லாஸ் ஆஃப் இண்டிபெண்டன்சி ஓ இண்டிபெண்டன்ட் லிவிங் பெனிஃபிட். அதாவது இண்டிபெண்டன்ட் லிவிங் பெனிஃபிட் என்று வரும் பொழுது 2 out of 6 டெய்லி ஆக்டிவிட்டி ஒராளால் செய்ய முடியாத பட்சத்தில் அவர் வந்து லாங் டேர்ம் கேர் பெனிஃபிட்டை, மாதாந்த வருமானத்தை பெறுவதற்கு உரியவர் ஆகின்றார். அதாவது டேக்கிங் எ பேத், ட்ரெஸ்ஸிங், டாய்லெட்டிங், டிரான்ஸ்ஃபரிங், கண்டினன்ஸ் அண்ட் ஈட்டிங். அது கண்டினன்ஸ்ன்றது வந்து அபிலிட்டி டு மெயின்டெயின் ஓ கண்ட்ரோல் ஆஃப் பவுல் ஓ பிளாடர் ஃபங்க்ஷன்ஸ். அப்படியாக இந்த 6 டெய்லி ஆக்டிவிட்டியில் ஏதாவது 2 செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும் பட்சத்து அவர் இந்த லாங் டேர்ம் கேர் பெனிஃபிட் என்ற மாதம் மாதமாக பெற முடியும். அகைன், ஒரு 500,000 லைஃப் இன்சூரன்ஸை வாங்கி லாங் டேர்ம் கேர் பெனிஃபிட்டை ஹைபிரிட்டாக சூஸ் பண்ணும் பொழுது அதிண்ட 1%, அதாவது வந்து $5,000 a month benefit அவருக்கு 100 months பே பண்ணப்படும். அப்படி ஒரு லாங் டேர்ம் கேர் பெனிஃபிட்டை 100 months பெறுபவர் ஸ்டில் அதிலிருந்து ஒரு 25% லைஃப் இன்சூரன்ஸ், 500,000 25% $125,000 வந்து அவருக்கு ஸ்டில் லைஃப் இன்சூரன்ஸாகவும் பே பண்ண முடியும். 2 பெனிஃபிட் இருக்கின்றது. எனவே இந்த ஹைபிரிட் பாலிசி என்பது வந்து மிகவும் ஒரு அட்ராக்டிவானது. இதை பெறுவதன் மூலம் ஸோ 2-in-1 லைஃப் இன்சூரன்ஸையும் கிரிட்டிக்கல் இல்னஸையும் உண்டாகவோ இல்லாட்டி லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேர் பெனிஃபிட்டையும் உண்டாகவோ பெற முடியும்.
0: காப்பிரதி துறையில் நீண்டகால அனுபவம் கொண்ட குணா துரைசிங்கம் அவர்களை நீங்கள் அழைப்பதற்கு 416-528-1407 உங்களுக்கு தேவையான சகலவிதமான காப்பிரதிகளையும் உங்களுக்கு ஏற்ற வகையிலாக ஏற்படுத்தி தருவதற்கு குணா துரைசிங்கம் காத்திருக்கின்றார். ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: 8:52.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: ஸ்கேம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறது சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம்.
0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கிறோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கிருந்தாலும் கேட்டு மகிழ முடியும். சூரிய ஒளிச்சத்துடன் கூடிய இன்னும் ஒரு அழகான கோடை காலத்தின் முக்கியமான நாளையும் கூட ஆரம்பித்திருக்கின்றோம். காலை 9:02 இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு 12 வரைக்கும் நீங்கள் இணைந்திருக்க போகின்றீர்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 26 புதன் கிழமை இன்றைய நாள் ஆகஸ்ட் 26 பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான கோடை காலத்தின் இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவரட்டும். முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்தமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:07 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் ஒலித்திருக்கின்றது. காலை பொழுதில் இந்த வேளையில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு முக்கியமான சிந்தனை, தாமரை விதையை விதைத்துவிட்டு ரோஜாக்கள் மலரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பது போல உங்களுக்குள் என்ன விதைத்தாய் என்பதுதான் உங்களது செயல்பாடுகளில் அப்பட்டமாக தெரியும் என்பதைத்தான் ஓஷோ சொல்லியிருக்கின்ற இந்த ஒரு முக்கியமான சிந்தனை சொல்லுகின்றது. நாங்கள் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்தாக வேண்டும். இந்த மாதிரியான விதை எங்களால் விதைக்கப்படுகின்றதோ அதன் பலன் தான் எங்களுக்கு கிடைக்கின்றது. உடனடியான பலனாகவும் இருக்கலாம், நாள்பட்ட பலனாகவும் இருக்கலாம், பல வருடங்கள் கழித்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான பலனாகவும் கூட இந்த நாங்கள் விதைக்கின்ற விதை தரக்கூடிய அந்த பலன் அமைந்து விடுகின்றது. எனவே நல்லவற்றை விதைப்பது அவசியம் என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக ஓஷோ சொல்வதற்கு முற்படுகின்றார். தாமரை விதையை விதைத்துவிட்டு ரோஜாக்கள் மலரும் என்று சொல்லி நாங்கள் காத்திருப்பது மடத்தனம் என்பதைத்தான் இங்கு அவர் சுட்டி காட்டுகின்றார். எனவே எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் நாங்கள் பலனாக பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல செயல்பாடுகளை செய்வதற்கு எப்போதுமே நாங்கள் தயங்கி நிற்கக்கூடாது. நாங்கள் செய்கின்ற அந்த நல்ல செயல்கள் அல்லது நல்ல நாங்கள் விதைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவிலே நல்ல அறுவடையை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் செய்த நல்ல செயல்களிலும் பார்க்க பல மடங்கு எங்களுக்கு அதிக நன்மை பயக்கக்கூடிய வகையில் அந்த பலனை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். உடனடியாகவும் இருக்கலாம், காலம் கழித்தாகவும் இருக்கலாம். எனவே நல்லவற்றை விதைப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. சூரிய வெளிச்சத்துடன் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றைய நாளின் காலை பொழுதையும் கூட. 17 போதிய வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ் சூழ்நிலையாக இருக்கின்றது. முகில் கொஞ்சம் இருந்தாலும் வெளிச்சம் அதிகம் இருக்கின்ற ஒரு காலை வேளை. இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் வெளிச்சத்தை காணக்கூடியதாக இருக்கும். பிற்பகலிலும் கூட வெளிச்சம் முகில் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் தான் இன்று புதன்கிழமைக்கு சொல்லப்படுகின்றன. இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 24 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 29 டிகிரி செல்சியஸை நாங்கள் கூடிய உணர்லையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவில் 19 இருக்கும் வெப்பநிலை, 20 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். இரவு பொழுதில் மெல்லிய மழை ஒரு 3 மில்லிமீட்டர் வரைக்கும் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. சூரிய அஸ்தமனம் 8 மணியை நெருங்கி இருக்கின்றது. 8:04 இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. நாளைக்கு வியாழக்கிழமை சூரிய வெளிச்சத்துடன் நாங்கள் பகல்வதை எதிர்பார்க்கலாம். அதே நேரம் மழைக்கான சாத்தியங்களும் கூட சொல்லப்படுகின்றன. காலை இப்பொழுதில் 3 மில்லிமீட்டர் அளவிலான மழையும் கூட இருக்கலாமா. மதிய வெளி மெல்லிய தூறல் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் நாளைக்கு சொல்லப்படுகின்றன. சூரிய வெளிச்சத்தோடும் வியாழக்கிழமையின் பகல் பொழுதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 25 வெப்பநிலை உயர்ந்து 31 டிகிரி செல்சியஸை உணரக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயிலோடு இருக்கும். வெப்பநிலை சற்று சரிந்திருக்கக்கூடிய நிலைமை இருக்குமாம். 21 வெப்பநிலையாகவும் 22 உணர்நிலையாகவும் இருக்கப் போகின்றது. வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகள் சனிக்கிழமை சூரிய வெளிச்சம் இருக்கும். 23 வெப்பநிலை 26 உணரப்போன்றோம். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவில் 24-30 உணரப்படும். காலை மதியம் வெளிச்சம் இருக்கும். மாலை பொழுதில் மெல்லிய மழை தூறல் இருக்கலாம். கொஞ்சம் கிளவுடியாக நிலைமைகள் மதிய பொழுதை தாண்டிய வேளையில் இருக்கக்கூடிய அசாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. திங்கட்கிழமையும் கூட மழை தூறலுக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. 26 வெப்பநிலையாக 35 உணர்ந்த உயர்வையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் வருகின்ற திங்கள். எனவே அடுத்த வாரத்தின் ஆரம்பம் வெப்பம் சற்று அதிகம் இருக்கக்கூடிய ஆரம்பமாகத்தான் அமைய போகின்றது. செப்டம்பர் மாதத்தையும் நாங்கள் அடுத்த வாரம் வரவேற்க போகின்றோம். ஆனால் முதல் வாரம் வந்து கொஞ்சம் வெப்பம் உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமை திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன என்பதைத்தான் இந்த வேளையில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 9:11 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் புதன்கிழமையின் காலை பொழுதில்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
4: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044. செலசி CA.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

9:24 நிமிடமாக இருக்கிறது. இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புதன்கிழமையின் காலை பொழுதில் எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரைசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரோனோவில் ஒலிக்க இருக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரோனோ August 28 வெள்ளிக்கிழமை ஸ்காபரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு அழையுங்கள். 416-269-5555 416-269-5555. புதன்கிழமை காலை பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். தாமத நிலைமைகள் அவதானிக்கப்படுகின்றன. 401 வெஸ்ட்பவுண்ட் கெனடி வீதி பகுதியிலிருந்து தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. டிவிபி வரைக்கும் குறைந்த தாமதங்கள். டிவிபி தாண்டிய பகுதிகளில் டான் மில்ஸ் ரோடிலிருந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் கலெக்டர்ஸில் அதிக தாமதங்களும், லெஸ்லி ஸ்ட்ரீட்டுக்கு முன்னரான பகுதியில் குறைந்த அளவு தூரம் எக்ஸ்பிரஸிலும் சற்று அதிக தாமதங்களும் நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. பேவி அவென்யூ அண்மித்த பகுதியில் கலெக்டர்ஸ் சற்று அதிக வாகனங்களையும் குறைந்த தூரம் கொண்டிருக்கின்றது. பிறகு தாமதங்கள் குறைவாக இருக்கின்ற நிலைமை அவென்யூ ரோடு வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. மீண்டும் டஃபரன் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து தாமதங்கள் காணப்படுகின்றது. எக்ஸ்பிரஸிலும் பார்க்க கலெக்டர்ஸ் வந்து சற்று வாகன போக்குவரத்துக்கு வந்ததாக இருந்தாலும் எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்கள் தொடர்ச்சியாக ஹைவே 400 வரைக்கும் நிலவுகின்றது. வெஸ்டர்ன் ரோட் பகுதியில் கலெக்டர்ஸில் வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்றது. தாமத நிலைமைகள் 401 எஸ் பவுண்டில் மார்டின் க்ரோ ரோடு வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. இந்த காலை பொழுதில் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து 401 ஈஸ்ட் பவுண்டிலும் தாமதங்கள் அதிகம் தென்படுகின்றன. மார்டின் கோ ரோடு வரைக்கும் அதிக தாமதங்கள், அதுக்கு பிறகு தாமதங்கள் தணிகின்றது. சற்று குறைந்த நிலையில்தான் தொடர்ந்து காணப்படுகின்றன. ஜேன் ஸ்ட்ரீட்டிலிருந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் கலெக்டர்ஸ் அதிக வாகன நெரிசல்களையும் இப்போது கொண்டிருக்கின்றமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த பொழுதில் பாதஸ்டிலிருந்து டிவிபி வரைக்கும் கூட குறைந்த தாமதங்கள் ஈஸ்ட் பவுண்டில் எதிர்கொள்ளப்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்ட் 401 பகுதியிலிருந்து தாமதங்கள் லோரன்ஸ் வரைக்கும் அதிகம் காணப்படுகின்றது. அதுக்கு பிறகு எக்லிங்டன் தாண்டிய இடங்களிலும் கூட வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாகத்தான் காணப்படுகிறது. பேவியூ வரைக்கும் என்று சொல்லலாம், அந்த பகுதிகள் வரைக்கும் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த நிலைமை தொடர்ச்சியாகவே தென்படுகின்றன. டிவிபி நோர்த் பவுண்டிலும் கூட எக்லிங்டனுக்கு முன்னர் தாமதங்கள் ஆரம்பித்து யோக் மில்ஸ் ரோடு வரைக்கும் காணப்படுகின்றது. 404 பொறுத்தளவில் சவுத் பவுண்டில் தான் பிஞ்ச் பகுதியிலிருந்து 401 வரைக்கும் வாகன நெரிசல்கள் அதிகம் தென்படுகின்றன. இன்றைக்கு வந்து August 26 ஒரு பெரிய ஒரு தக்காளி திருவிழா வந்து கொண்டாடப்படுகின்றது. லா டொமாட்டினோ என்று சொல்லப்படக்கூடிய மிக பிரபலமான ஸ்பெயினின் ஒரு தக்காளி திருவிழாவை தான் இன்று கொண்டாடுகின்றார்கள். ஸ்பெயினில் இருக்கக்கூடிய புனோல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நகரத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடக்கூடிய ஒரு கலகலப்பான ஒரு கொண்டாட்டம் தான் அங்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது. உலகெங்கிலும் இருந்து மக்கள் இந்த மிகப்பெரிய தக்காளி சண்டையில் வந்து பங்கேற்பதற்கு இப்போது செல்லுகின்றார்களாம். இது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீதிகளை ஒரு வைப்ரன்ட் ரெட் கலருக்கு மாற்றக்கூடிய ஒரு ஃபன்னான ஒரு விழாவாகத்தான் கொண்டாடப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு தனித்துவமான ஒரு மெஸ்ஸியான ஒரு ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த தக்காளிகளை எறியக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கை வந்து ஒரு மிக அதிகமான தூண்டுதலை தரக்கூடிய ஒரு விடயமாகவும் கூட காணப்படுகின்றது. அந்த எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஃபன் அதனை அனுபவிப்பதற்கு பல இடங்களிலும் இருந்தும் கூட மக்கள் இப்போது அங்கு பயணிக்கின்றார்களாம். இந்த காலேஜில் என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த லாட்டமாட்டினோ என்று சொல்லப்படக்கூடிய தக்காளிகளை ஒருவர் மீது ஒருவர் எறிந்து கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டம் வந்து சாதாரணமாக நண்பர்களிடையே ஒரு விளையாட்டுத்தனமான நிகழ்வாகத்தான் தொடங்கியிருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது மகிழ்ச்சியையும் ஒரு சமூக ஒற்றுமையையும் பறைசாற்றக்கூடிய ஒரு பெரிய பாரம்பரியமாகத்தான் இப்போது வளர்ந்து ஒவ்வொரு வருடமும் August 26 அளவில் கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரிய திருவிழாவாக மாறியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது வந்து ஒரு மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு விழாவாகவும் கூட இருக்கின்றதாம். எனவே அதைத்தான் இப்போதும் அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். 1940 அந்த லாட்டோமேட்டினோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கொண்டாட்டத்தின் அந்த ஆரம்பம் இருந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் நம்பப்படுகின்றது. ஸ்பெயினின் புனோல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்மால்
டவுனில் அது தொடங்கி இருக்கலாம் என்று சொல்லியும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 1945 என்று சொல்லியும் கூட ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள். எனவே அந்த 40களின் கால பகுதியில் தான் ஒரு லோக்கல் பரேட் ஒன்று, ஒரு சிறிய ஒரு உள்ளூர் ஊர்வலம் ஒன்று நடத்தப்பட்ட போது ஒரு இளைஞர் குழு வந்து சற்று அசாதாரணமான முறையில் அந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்கு முடிவெடுத்ததாம். எனவே அதன் அடிப்படையில் அந்த இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அருகில் இருந்த அந்த வீதியின் ஓரத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த காய்கறி கடைகளில் இருந்து தக்காளிகளை எடுத்து ஒருவரை ஒருவர் நோக்கி வீச தொடங்கியதாம் அந்த இளைஞர்கள் குழு. எனவே அந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி ஒரு உணவு சண்டை அவர்களிடையே ஏற்பட்டதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த தருணத்தின் குழப்பமும் வேடிக்கையும் மற்றவர்களது கவனத்தையும் அப்போது ஈர்த்ததன் காரணமாக விரைவில் பலர் அதில் இணைந்து கொண்டு ஒரு ஊர் தழுவிய நிகழ்வாக அதனை மாற்றியிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அடுத்த ஆண்டு அதே இளைஞர்கள் குழு என்ன செய்ததென்று சொன்னாலாம், அந்த வேடிக்கையை மீண்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் வேண்டுமென்றே ஒரு அணிவகுப்புக்கு தக்காளிகளை அவர்கள் கொண்டு வந்து அதுக்கு பிறகு அவற்றை ஒருவர் மீது ஒருவர் எறிந்து அந்த பாரம்பரியத்தை அடுத்த ஆண்டும் அவர்கள் தொடர்ந்திருந்தார்கள். எனவே அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வின் ஆரம்பமாக அமைந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே தக்காளி சண்டையில் அதிகமான மக்கள் பங்கேற்றிருந்தார்கள். 1950களில் அந்த விழா வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஃபுட் ஃபைட்டாக மாறியதன் விளைவாக அது கொஞ்ச காலத்துக்கு வந்து உள்ளூர் அதிகாரிகளால் தடை செய்யப்பட்டதாம். அதன் பின்பு 1980களில் மீண்டும் அது பிரபலம் பெற்று ஒரு ஒஃபிஷியல் இவெண்ட்டாகவும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸ்பெயினின் கலாச்சாரத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவாகவும் கூட இப்போது பார்க்கப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் உலகத்தின் வெவ்வேறு இடங்களிலும் இருந்தும் கூட அந்த ஒரு ஃபன்னை அனுபவிப்பதற்காக பலர் இந்த நிகழ்வுகளில் ஒவ்வொரு வருடமும் கலந்து கொள்ளுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த லாட்டமாட்டினோ என்று சொல்லப்படுகின்ற அந்த விழா கொண்டாடப்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். 9:31 மீஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமையின் காலை வேளையில்

0: பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca. All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% finance பெறுவதோடு 10-year powertrain warranty-யுடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
4: 7965 0707. வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
5: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டணும், மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
6: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
5: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
6: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
5: 416-788-2426.
7: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
7: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
8: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
9: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 9:44 நிமிடம் ஆகி இருக்கின்றது. இந்த வேளையில் ஒரு முக்கியமான சிந்தனை ஒன்றை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சின்ன வயதிலிருந்து மைக் இங்கிலீஷ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர், அவருக்கு வந்து ஒரே ஒரு ஆசைதானாம், என்றைக்காவது ஒரு நாள் நான் எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏற வேண்டும், அதன் உச்சியில் நிற்க வேண்டும் என்பதுதான் மைக் அவரது ஒரு ஆசையாகவும் இருந்திருக்கின்றது. 2006 அவரது அந்த கனவு நிஜமாகி போனது. 47 மைக் வெற்றிகரமாக எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை தொட்டிருந்தார் 2006. இது இன்னொரு பெரிய விஷயமா? அவரோட வருடம் ஏகப்பட்ட மனிதர்கள் இந்த எவரெஸ்டின் மீது ஏறுகின்றார்களே, இவர் மட்டும் என்ன ஸ்பெஷல் என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அவரது சாதனை இங்கு சொல்லப்படுவதற்கான காரணம் இருக்கின்றது. நியூசிலாந்து அந்த நாட்டை தான் மைக் இங்கிலீஷ் சேர்ந்தவராக இருக்கின்றார். அவருக்கு வந்து 2 இல்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பெரிய ஆச்சரியம். கையும் காலும் நன்றாக இருக்கக்கூடிய நாங்களே ஒரு 10 ஏறுவதற்கு சிரமப்படுகின்றோம். ஆனால் 2 நீக்கப்பட்ட நிலையில் மைக் இங்கிலீஷ் எவரெஸ்டை தொட்டது எப்படி என்பதுதான் அவரது சுவாரஸ்யமான கதை சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாடமாகவும் இருக்கின்றது. அந்த தன்னம்பிக்கை கதையை அவரே ஒரு புத்தகமாகவும் கூட அந்த ஒரு சாதனைக்கு பிறகு எழுதி வெளியிட்டிருக்கின்றாராம். லெக்ஸ் ஆன் எவரெஸ்ட் என்று சொல்லி ரேண்டம் ஹவுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் வந்து அவரது வெற்றி பயணத்தை ஒரு த்ரில்லர் நாவல் மாதிரி விவரிப்பதாகவும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. வருமனே கதை சொல்வதோடு மட்டும் அவர் நிறுத்திவிடாமல் தான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடங்களையும் கூட மிக சுவாரஸ்யமாக அந்த லெக்ஸ் ஆன் எவரெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். மிக சிறிய வயதிலேயே மைக் வந்து மலையேற பழகி இருக்கின்றார். ஒரு துடிப்பான இளைஞராக வளர்ந்த அவர் தன்னுடைய எவரெஸ்ட் கனவு காரணமாக பனி போர்த்திய பல பெரிய சிகரங்களை ஒவ்வொன்றாக தொட்டு பார்த்து பயிற்சி எடுத்துக்கொண்டாராம். 1982 நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய மவுண்ட் குக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய மலையின் மீது அவர் ஏறிக்கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக ஒரு பனிக்குகையில் அவர் சிக்கிக் கொண்டாராம். அடுத்த 2 தான் எங்கே இருக்கின்றோம் என்று சொல்லி அவருக்கு புரியவில்லை. மைக் எங்கே இருக்கின்றார் என்று சொல்லி அவரை தேடக்கூடிய அவரது உறவினர்களோ அல்லது அந்த மீட்பு பணியாளர்களுக்கும் கூட தெரியவில்லையாம். உயிர் பிழைப்போமோ மாட்டோமோ என்று கூட தெரியாமல் தவிப்புடன் அவர் உதவிக்காக காத்திருந்தார். அந்த 2 தாண்டி கடைசியாக அதிர்ஷ்டவசமாக அவரை காப்பாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் அதற்குள் அந்த பனி அவருடைய 2 தின்று முடித்திருந்ததாம். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இயங்காத அந்த கால்களை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டியதாக இருந்ததாம். முழங்கால்களுக்கு கீழே 2 இருக்கக்கூடிய அந்த காலின் பகுதிகள் வந்து முழுவதுமாக நீக்கப்பட்டிருந்தன. அப்போது அவருக்கு வயது வந்து வெறும் 23 தான் என்பது சொல்லப்படுகின்றது. ஆனால் 2 அகற்றப்பட்ட நிலையில் அவரது மலையேறும் கனவு முடிவுக்கு வந்துவிட்டதாக தான் எல்லோரும் நினைத்தார்கள். மைக் மட்டும் அப்படி நினைக்கவே இல்லையாம். கால்கள் தானே போச்சு, மன உறுதி போகவில்லையே என்று சொல்லி அவர் எண்ண தொடங்குகின்றார். செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு மீண்டும் மலையேறுவதற்கான முயற்சிகளை அவர் ஆரம்பிக்கும். மலை என்பது ஒரு பெரிய பாடசாலை போல என்று சொல்லி அவர் விவரிக்கின்றாராம். நாங்கள் இங்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் சரியான முடிவாக அமைந்துவிட்டால் சீக்கிரமாக நாங்கள் மலையின் மேலே ஏறி முன்னேறி போகலாம். பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த சிகரத்தை தொட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அதே சமயம் ஒரு சிறிய ஒரு அடி ஒரு தப்பான முடிவாக அமைந்துவிட்டால் அது பெரும் ஆபத்தாகவும் கூட இருக்கும். பல சமயங்களில் லேசான காயத்தோடு பிழைத்து விடுவோம். சில சமயங்களில் கை கால்கள் போகலாம். ஒரு சில சமயங்களில் உயிரே போய்விடலாம். இப்படி ஒவ்வொரு முறையும் தவறான முடிவை நாங்கள் எடுக்கின்ற போது நம்முடைய மனம் உஷாராகுகின்றது, பொறுப்புணர்ச்சி கூடுகின்றது. அடுத்த முறை ஒவ்வொரு காலடியையும் எடுத்து வைப்பதற்கு முன் ஒரு தடவைக்கு 4 நாங்கள் யோசிக்க வேண்டியதாகவும் இருக்கின்றது. இதன் மூலம் எங்களுடைய முடிவெடுக்கும் திறன் மேம்படுகின்றது என்று சொல்லி தனது அந்த சாதனை மலையேறும் பயணத்தோடு வாழ்க்கையை ஒப்பிட்டு அவர் பல தகவல்களை வழங்கியிருக்கின்றாராம். 2 இல்லாமல் மலையேறுவது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது என்று சொல்லி அவரும் ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இவை எல்லாமே எங்களுடைய மனது நடத்தும் விளையாட்டுகள் தான். இனிமேல் எனக்கு கால்கள் இல்லை என்ற ஒரு யதார்த்தத்தை நான் புரிந்து கொண்டு முழுமையாக அதை ஏற்றுக்கொண்ட பின் அந்த கால்களை இழந்தமை தொடர்பாக நான் புலம்பவே இல்லை. கால்கள் இல்லாமல் மலையேறுவது எப்படி என்று சொல்லித்தான் நான் யோசிக்க தொடங்கினேன். எல்லாமே எங்களுடைய மனதில் தான் இருக்கின்றது என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே எங்களை சூழ இருக்கின்ற அந்த
யதார்த்தத்தை நாங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம். அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் அந்த யதார்த்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நாங்கள் முன்னேறலாம் என்று சொல்லி எங்களது மனம் சிந்திக்க தொடங்கும். எனவே உண்மையை அல்லது யதார்த்தத்தை எங்களது சூழ்நிலையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியமானது என்பதைத்தான் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த சிந்தனையைத்தான் மைக் இங்கிலீஷ் இரண்டாவது வாழ்வின் அத்தியாயத்தில் அவர் பாவிக்க தொடங்கினாராம். மீண்டும் சிறிய சிறிய மலைகளில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்துக் கொள்கின்றார். எவரெஸ்ட் பயணத்திற்கான ஏற்பாடுகளில் அவர் இறங்கினாராம். பல வருட உழைப்புக்கு பிறகு ஏகப்பட்ட சிரமங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஜெயித்து காட்டினார் எவரெஸ்டின் உச்சியை தொட்டு. அதுக்கு பிறகுதான் இன்னும் பெரிய ஆச்சரியம் அவரது வாழ்க்கையில் காத்திருந்தது. இவரது இமாலய வெற்றி கதையை கேள்விப்பட்ட பல அமைப்புகள் அவரை பேசுவதற்கு தங்களது நிகழ்வுகளில் அவரை கலந்து கொள்வதற்கு அழைக்கின்றார்களாம். தன்னுடைய மலையேற்ற அனுபவங்களையும் வாழ்க்கை பாடங்களையும் அவர் கலகலப்பாக விவரிக்கின்றார். மக்கள் பிரமிப்புடன் கைதட்டி ரசிக்க தொடங்குகின்றார்கள். உற்சாகமான மைக் இதையே தனது முழுநேர பணியாக வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டார். பல பாடசாலைகள், கல்லூரிகள் அல்லது இந்த தனியார் நிறுவனங்கள் போன்ற இடங்களிலெல்லாம் அவர் அங்கிருக்கக்கூடியவர்களுக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க தொடங்குகின்றாராம். எல்லாமே மலையேற்றத்தை அடிப்படையாக கொண்ட பாடங்களாகத்தான் இருக்கின்றன. அவற்றை வைத்து வாழ்க்கையிலும் பிசினஸிலும் ஜெயிப்பதற்கான சூத்திரங்களையும் அவர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றாராம். என்னை பொறுத்தவரை ஜெயிப்பதற்கு 5 விடயங்கள் தேவை என்று சொல்லியும் கூட மைக் சொல்லுவாராம். அப்போதும் முதலில் ஒரு பெரிய சவால் வேண்டும். எனக்கு எவரெஸ்ட் கிடைத்தது மாதிரி அந்த பெரிய சவால் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு லட்சியம் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் ஒரு பெரிய தூண்டுதலாகவும் அமையும் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது, என்னால் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு மனப்பான்மை. மூன்றாவதாக, என்ன நடந்தாலும் நான் திரும்பி போக மாட்டேன் என்ற ஒரு மன உறுதி. நான்காவது, ஈகோ இல்லாமல் வேண்டிய நேரங்களில் மற்றவர்களின் உதவியை பெற்றுக்கொண்டு முன்னேறும் அந்த டீம் ஒர்க், அதற்கும் கூட நாங்கள் தயாராக இருத்தல் அவசியம் என்பதை அவர் சொல்லுகின்றார். ஐந்தாவதாக, கடின உழைப்பு. இந்த ஐந்தும் இருந்துவிட்டால் எந்த சிகரமும் உங்களுடைய காலடியில் தான் என்று சொல்லி மைக் இங்கிலீஷ் தனது சோதனையான அந்த வாழ்க்கையில் தான் செய்த சாதனைக்கு பிறகு பல விடயங்களை வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றுவதற்காக சொல்லி இருக்கின்றார். எனவே எங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பின்னடைவுகள் அல்லது சின்ன சின்ன சிக்கல்கள் போன்றவற்றை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற போதுதான் அது பெரிய ஒரு சவாலாக எங்களுக்கு மாறிவிடுகின்றது. எனவே உண்மையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை நிலையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து எப்படி முன்னேறலாம் என்பது தொடர்பாக நாங்கள் சிந்தித்தல் தான் அவசியம் என்பதை இந்த ஒரு அழகான கதை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. 9:51 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 4164628212. Some condition apply.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: இன்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

நேரம் காலை 10:03 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அழித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சூரிய வெளிச்சம் இருக்கின்ற ஒரு பகல் பொழுதை தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். முகில் இருந்தாலும் வெளிச்சத்தை காண முடிகின்றது. இன்று இதே நிலைமைகள் தான் தொடரும். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய நிலையை தான் நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். 18 இப்போதைய வெப்பநிலை 19°C நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வு 24 இருக்கும், 29 உணரப்போகின்றோம். இரவு வேளை 19 இருக்கும், 20°C உணரப்படும். இரவு பொழுதில் ஒரு 3 mm வரைக்கும் மழை இருப்பதற்கான சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 8:04 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. வியாழக்கிழமை நாளைய தினம் என்று சொல்லி பார்த்தால் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் காணலாம். காலை பொழுதில் 1-3 mm வரைக்கும் தண்டஸ்டோம் இருக்கலாம். மதிய பொழுதிலும் மெல்லிய தூறல் இருக்கலாம். அதை விடுத்து பார்த்தால் வெளிச்சமான பகல் பொழுதும் இருக்கும். 25 வெப்பநிலை 31 வரை நாளைக்கு நாங்கள் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயிலோடு இருக்கும். 21 வெப்பநிலையாகவும் 22 உணர்நிலையாகவும் இருக்கும் வெள்ளிக்கிழமை. எனவே மெல்லிய குளிர் வந்து காலை இரவு பொழுதில் இருக்கலாம். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வாரதியை பார்த்தால் சனிக்கிழமை வந்து 23-26 உணரப்படும். பிரதானமாக வெயிலோடும் பகல் வேலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். மாலை வேலை மெல்லிய மழை இருக்கலாம். 24 வெப்பநிலையாகவும் 30 உணர்நிலையாகவும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரதியும் மிக மிக முக்கியமான வாரதி. ஆகஸ்ட் மாதத்தை நிறைவு செய்கின்ற ஒரு வாரதியாகவும் அமையப் போகின்றது. தொடர்ந்து திங்கட்கிழமை என்று சொல்லி பார்த்தால் வெப்பநிலை உயர்கின்றது. வெப்பம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் அடுத்த வாரத்தின் ஆரம்பத்தில் இருக்கலாம். 26 வெப்பநிலை உயர்ந்து 35 உணரப்படும். மெல்லிய மழை துருளும் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. அடுத்த செவ்வாய் 27-36 வரை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடியதாக இப்போதைய எதிர்ப்பு கூறல்கள் தரப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்களுடன் ஸ்பெயினின் பியூனோல் அங்கிருக்கக்கூடிய அந்த டவுனில் வந்து மிக பிரம்மாண்டமாக இந்த லாட்டமேட்டினோ என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்பட்டமை தொடர்பான பல தகவல்களையும் புகைப்படங்களையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அதன் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரைக்குமே வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபுட் ஃபைட் இதுதான் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அந்த மூனோல் என்று சொல்லப்படுகின்ற அந்த டவுன் அதுதானாம் இந்த திருவிழாவுக்கான நிதியை வழங்குகின்றது. அதே நேரம் அங்கு பங்கேற்க செல்பவர்களுக்கு வந்து ஒரு $15 மணிக்கும் $15 இல்லை 15 euros பெரும் மதியிலான டிக்கெட் வந்து என்ட்ரி ஃபீயாக அவர்களுக்கு அறவிடப்படுகின்றதாம். அதே நேரம் ஸ்பான்சர்ஷிப்பும் அதன் மூலமாகவும் அந்த திருவிழாவுக்கான நிதி திரட்டப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூனோல் என்று சொல்லப்படுகின்ற அந்த டவுன் என்று சொல்லி பார்த்தால் அங்கு வந்து ஒரு 10,000 பேர் வரைக்கும் தானாம் ரெசிடென்ஸ் இருக்கிறார்கள் என்று சொன்னால்

போட்டு அவருக்கு காயமோ அல்லது ஒரு வீக்கமோ ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு அந்த தக்காளிகளை எறிவதற்கு முன்பு அவர்கள் வந்து அதனை நசுக்கித்தானம் அறிய வேண்டும். அப்படி ஒரு ரூலும் கூட அங்கு இருக்கின்றதாம். எனவே இந்த நிபந்தனையுடன் கூடிய ஒரு திருவிழா தான் இன்றைக்கு கொண்டாடப்பட்டிருக்கின்றது. இந்த திருவிழாவில் பயன்படுத்துவதற்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் அந்த ஈஸ்டர்ன் ஸ்பானிஷ் டவுனுக்கு வெடிகுண்டுகளாக ட்ரக்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லித்தான் அந்த தகவல்களையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த திருவிழாவுக்கான கண்டனங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமுமே வெளியிடப்படுகின்றது. இந்த மாதிரி வீதிகளில் எரிந்து இந்த தக்காளிகளை வீணாக்குவதற்காக பெருமளவிலான விவசாய நிலங்களும் பெருமளவு நீரும் வீணடிக்கப்படுகின்றது என்று சொல்லி விமர்சகர்கள் ஒவ்வொரு ஆண்டும் விமர்சனங்களையும் முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால், இந்த தக்காளி பழங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்காகவே பிரத்யேகமாக பயிரிடப்படுகின்றன. அதிகமாக பழுத்த நிலையில் அவை அறுவடை செய்யப்படுகின்றன. எனவே அதன் தன்மை அல்லது அதன் சுவையின் காரணமாக அது மனித நுகர்வுக்கு உகந்ததல்ல. இது வந்து ஃபெஸ்டிவலுக்காகத்தான் நாங்கள் அவற்றை உற்பத்தி செய்கின்றோம் என்று சொல்லியெல்லாம் அவர்கள் தங்கள் தரப்பு நியாயங்களையும் கூட முன்வைக்கின்றார்கள். எனவே என்னதான் கண்டனங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அந்த திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமாக ஸ்பெயினின் டவுன் ஆஃப் புனோல் அங்கு வந்து கொண்டாடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி புதன்கிழமையில் தானாம் இந்த லா டொமேட்டினோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த டொமேட்டோ பேரல் வந்து கொண்டாடப்படுகின்றது என்பதையும் கூட இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். எனவே அந்த புனோல் அந்த டவுன் வந்து இன்றைக்கு ஒரு சிவப்பு நிறத்திலே காட்சியளித்தமை தொடர்பான பல்வேறுபட்ட புகைப்படங்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:09 இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:14 ஆகியிருக்கின்றது. நேபாள் மற்றும் திபெத் ஆகியவற்றின் எல்லையில் இன்று புதன்கிழமை நடந்திருக்கின்ற ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளடிங், இதன் காரணமாக பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. நேபாள திபெத் எல்லையில்தான் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு, இதனைத் தொடர்ந்துதான் குறைந்தது 31 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. இருந்தாலும் இன்னும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளை காணவில்லை என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து 403 பேர் காணவில்லை என்று சொல்லி இப்போது இந்த தகவல்களை காண முடிகின்றது. அவர்களில் 341 ஃபாரின் நேஷனல்ஸ் உள்ளடங்குகின்றார்கள் என்று சொல்லி நேபாளத்தின் சுற்றுலாத்துறை சற்று முன்னர் அந்த அறிக்கையும் கூட வெளியிட்டிருப்பதை காண முடிகின்றது. 61 நேபாள நாட்டினர் மற்றும் 341 வெளிநாட்டினர் உட்பட 403 பேர் இப்போதும் காணாமல் போன நிலையில்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த தகவலை இப்போது நேபாளத்தின் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இதை காணாமல் போனவர்களில் 200 பேர் பெண்கள் என்று சொல்லியும் 203 ஆண்கள் உள்ளடங்குகிறார்கள் என்பதையும் கூட அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வெளிநாட்டவர்கள் என்று சொல்லி பார்த்தால் 26 வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்களாம். இந்தியாவில் இருந்து 133 பேர் அந்த காணாமல் போனவர்களில் உள்ளடங்குகின்றார்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். யுஎஸ்இல் இருந்து 47 பேரை காணவில்லை என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. யுகேயிலிருந்து 33 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த தனித்தனி நாடுகளில் இருந்து அங்கு சென்று இப்போது காணாமல் போயிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தொடர்பான விவரங்களையும் நேபாளத்தின் சுற்றுலாத்துறை வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த பகுதிக்கு சுற்றுலா செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பெரும்பாலான பயணிகள் வந்து இந்திய நேபாள எல்லை அருகே இருக்கக்கூடிய இந்த மானசரோவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோயில் பகுதிக்கு அல்லது அந்த மத தலத்திற்கு செல்வதற்காக அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில்தான் திடீரென்று இந்த ஒரு வெள்ளம் வந்து அவர்களை அடித்து சென்றிருக்கலாம் என்று சொல்லித்தான் இப்போது நம்பப்படுகின்றது. இந்த திபெத் எல்லைப்பகுதியில் காணப்படக்கூடிய கட்டடங்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் போன்றவை எல்லாமே இப்போது ஒரு பெரிய மண் சுவரினால் மூடப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. திபெத்தை பொறுத்தளவில் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் தனிப்பட்ட வழிகாட்டுதலை இந்த வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளை செய்வதற்கு வழங்கி வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் கருத்து என்னென்னு சொன்னால் இந்த சம்பவம் வந்து ஒரு மிக தீவிரமான சம்பவம் என்று சொல்லித்தான் செய்தியாளர்கள் தங்களது கருத்துக்களையும் கூட பகிர்ந்திருக்கிறார்கள். அதே நேரம் நேபாளத்தின் ஃபாரின் மினிஸ்டர் இந்த திடீர் வெள்ளம் வந்து ஒரு பூமி அதிர்வினால் ஏற்பட்டிருக்கலாம், பூமி அதிர்வை தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பனிச்சரிவு மலைப்பகுதியிலிருந்து ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த திடீர் வெள்ளம் அங்கிருக்கக்கூடியவர்களை பாதித்திருக்கின்றது என்று சொல்லித்தான் நேபாளத்தின் ஃபாரின் மினிஸ்டர் இப்போது இந்த தகவல்களை வெளியிட்டிருந்தாலும் இந்த ஃபிளாஷ் ஃப்ளட்டிங் அதற்கான காரணம் உண்மையில் என்னன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த திடீர் வெள்ளம் ஏற்படுவதற்கு ஒரு 7 நிமிடங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் 4.4 மேக்னிடியூட் அளவிலான பூமி அதிர்வொன்று தாக்கியிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு இந்த விவரங்களாக பகிர்ந்திருக்கின்றார்கள். அதை தாண்டி திடீரென்று இன்னும் ஒரு செகண்ட் ஃப்ளட்டிங்கும் கூட ஏற்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கைகள் வெளியிடப்படுவதை தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாப்பதற்காக வெளியேறி வருகின்றார்கள் என்பது தொடர்பான அந்த தகவல்களையும் கூட இப்போது காண முடிகின்றது. பல வெளிநாட்டு பயணிகள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பான தகவல்களும் தொடர்ந்து வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. நேபாளம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் இது வந்து மலையேறுபவர்கள், நடைப்பயணம் செய்பவர்கள், இந்து மற்றும் பௌத்த யாத்ரீகர்களுக்கு ஒரு மிக பிரபலமான இடமாகத்தான் தொடர்ந்து விளங்குகின்றது. ஒவ்வொரு ஆண்டுமே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருக்கக்கூடிய புனித தலங்களில் பிரார்த்தனை செய்வதற்காக நேபாளத்திற்கு வருகின்றார்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயம். சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திபெத்தின் ஒரு முக்கியமான ஒரு
மாகாணமாக இருக்கக்கூடிய கியாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாகாணத்தில் தானாம் இந்த மவுண்ட் கைலாஷ் வந்து இருக்கின்றது. எனவே இந்த மலைக்கு செல்பவர்களுக்கு இப்போதைய இந்த காலப்பகுதி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பருவ காலமாகவும் கூட காணப்படுகின்றது. நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டு அங்கிருந்து ஒரு 10 நாள் பயணத்தில் இந்த மவுண்ட் கைலாஷுக்கு அவர்கள் செல்லக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது. இந்த புனித தலங்களை காண்பதற்காக ஆயிரக்கணக்கானவர்கள் நேபாள எல்லையை கடந்து திபெத்திற்குள் நுழைவது வழக்கமான நிகழ்வாகவும் கூட காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு எல்லை பகுதியில் திடீரென்று இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் வந்து அவர்களை அடித்து சென்றிருக்கலாம் என்று சொல்லித்தான் நம்பப்படுகின்றது. அவர்களை தேடக்கூடிய பணிகள் அங்கு முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பான செய்திகளும் கூட வெளியிடப்படுகின்றன. இதற்கு முன்பு திபெத்தை அல்லது நேபாளத்தை தாக்கியிருக்கக்கூடிய இயற்கை நிறுத்தம் என்று சொல்லி பார்த்தால் 2015 பூமி அதிர்வு நினைவுபடுத்தப்படுகின்றது. ஒரு 9,000 பொதுமக்கள் உயிரிழப்பதற்கு காரணமான அந்த நிலநடுக்கம் மிகப்பெரிய பாதிப்பை இன்னமும் கூட விட்டு சென்றிருக்கின்ற நிலையில் இப்போதே இந்த திடீர் வெள்ளம் பல வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணிகள் காணாமல் போவதற்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்கியிருக்கின்றமை தொடர்பான கவலை வெளிப்படுத்தப்படுகின்றது. இன்றைய தினம் 10:20 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, the best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
6: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
7: 416-461-6401.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: செவந்தி செவந்தி செவந்தி.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:41 நிமிடமாக இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் கனடா இடையில் நடைபெற்று வந்த அந்த வர்த்தக பேச்சுக்கள் வந்து பெரும்பாலும் முறிவடைந்திருக்கின்ற நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் வந்து கடுமையான வரிகளை விதித்த சில நாட்களுக்கு பிறகு கனடா வந்து நேற்று செவ்வாய்க்கிழமையன்று நூற்றுக்கணக்கான அமெரிக்க பொருட்கள் மீது 50% வரையிலான 10% வரிகளை இப்போது அறிவித்திருக்கின்றமை மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் இங்கு பார்க்கப்படுகின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் வந்து அதி உச்ச தீவிரமான நிலையில் இப்போது நீடித்து வருவதன் காரணமாக கனடா எதிர்வரும் செப்டம்பர் 8 முதல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 பொருட்களுக்கு 50%, 25% மற்றும் 15% வீத சுங்க வரிகளை அமுல்படுத்தும் என்பது தொடர்பான அறிவித்தலை நேற்று பகிர்ந்திருக்கின்றது. இதில் முக்கியமான நடவடிக்கைகள் என்று சொல்லி பார்த்தால் அமெரிக்காவின் அந்த ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் போன்றவற்றை அதிகம் குறிவைத்து, அலுமினியம் போன்றவற்றை அதிகம் குறிவைத்து தான் இந்த சுங்க வரிகளை 50% இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் இப்போது கனடா அறிவித்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இதுவரைக்கும் விதிக்கப்பட்ட அந்த வரிகள் தான் இரட்டிப்பாக்கப்பட்டு 50% வரை உயர்த்தப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சாதாரணமான இந்த ஹவுஸ் ஹோல்ட் ரோல்ஸ் ஆஃப் அலுமினியம் ஃபாயில், நாங்கள் சாதாரணமாக வீட்டிலே பாவிக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஃபாயிலில் இருந்து இந்த ரயில்வே தொடர்பான ப்ராடக்ட்ஸ், ஸ்டீல் பிரிட்ஜஸ் போன்றவை எல்லாமே அதிகம் பாதிப்பை சந்திக்கக்கூடிய நிலையில்தான் இந்த வரி அமுலாக்கம் வந்து நடைமுறைக்கு வர இருக்கின்றது. செப்டம்பர் 8 முதல் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா இப்போது வரி விதித்திருக்கக்கூடிய பல அமெரிக்க பொருட்கள் வந்து புதிய அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்பட்ட கனடாவின் ஏற்றுமதிகளை போலவே காணப்படுவதாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆடைகள், இந்த வன சம்பந்தமான பொருட்கள் அவற்றில் உள்ளடங்குகின்றன, ஃபாரஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ், டூல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் போன்றவை, ஸ்மார்ட் போன்ஸ் போன்றவை எல்லாம் இந்த வரிகளுக்குள் இப்போது கொண்டு வரப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸாக இருக்கக்கூடிய டிஷ்வாஷர்ஸ், வாஷிங் மெஷின், ஸ்டவ்ஸ் போன்றவற்றுக்கும் கூட இந்த வரிகள் வந்து இனி விதிக்கப்படும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீன்கள், ஃப்ரோசன் ஃபிஷ் போன்றவற்றுக்கும் கூட இப்போது வரிகள் அமுலாக்கம் செய்யப்படும் என்பதைத்தான் கனடாவும் அறிவித்திருக்கின்றது. நியூ கனேடியன் லெவிஸ் என்று பார்த்தால் இது வந்து ஒவ்வொரு வருடமும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய அந்த வர்த்தகத்தின், அதாவது அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு வர்த்தகம், அதன் பெருமதி என்று சொல்லி பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு $20 billion பெருமதியில் அந்த ஒரு வர்த்தகம் நடைபெறுகின்றது. எனவே இந்த நிலையில் அந்த இறக்குமதிகளுக்கான வரிகள் தான் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இது கனேடிய ஏற்றுமதிகள் அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்படக்கூடிய அதே பெருமதியை சமன் செய்கின்றது என்பது தொடர்பான இப்போதைய இந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. $4 ரீடாலியேட்டரி டாரிஃப் தொடர்பாகத்தான் கனடா வந்து இந்த அறிவித்தலை நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் இன்றைய தினமும் கூட தொடர்ந்து பேசப்படுகின்றன. இதை தாண்டி நாங்கள் இன்னும் ஒரு விடயம் தொடர்பாக பார்த்தோம் என்று சொன்னால், இப்போது அமெரிக்க அதிபர் ஈரான் தொடர்பாக என்ன சொல்லுகின்றார் என்று சொல்லி பார்த்தால், அமெரிக்காவின் நிதி பலம் ஈரானுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்லும் என்று சொல்லி தான் இன்னமும் நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரானின் உச்ச தலைவர் இறந்துவிட்டார் என்று சொல்லி தான் நம்பவில்லை என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான விரிவான அமெரிக்க தடைகள் என்று சொல்லி பார்த்தால் ஏவியேஷன், ஷிப்பிங், டெக்னாலஜி, கோல்டு மற்றும் டிஜிட்டல் அசட்ஸ் போன்றவற்றை குறிவைத்துத்தான் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. விமான போக்குவரத்தாக இருக்கலாம், அல்லது கப்பல் போக்குவரத்தாக இருக்கலாம், தொழில்நுட்பம் சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்களாக இருக்கலாம், தங்கம் மற்றும் டிஜிட்டல் சொத்துக்கள் போன்றவற்றை இலக்காக கொண்டுதான் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் அந்த விரிவான தடைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போதைய இந்த விவரங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. குளோபல் ஆயில் பிரைசஸ் என்று சொல்லி பார்த்தால் தொடர்ச்சியாக 3வது நாளாகவும் சற்று வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு
மாற்றம் அவதானிக்கப்படுகின்றது. ஹோமஸ் நீரிணையின் ஊடாக ஒரு தற்காலிக கப்பல் பாதி ஒன்றை அமைப்பதற்கான ஒரு கட்டமைப்பு குறித்து ஈரானும் ஓமானும் விவாதித்திருப்பதாக கூறியதைத் தொடர்ந்துதான் உலகளாவிய எண்ணெய் விலைகள் தொடர்ந்து மூன்றாவது நாளாகவும் கூட சரிந்திருப்பதாகவும் இந்த தகவல்களை காண முடிகின்றது. ஆனாலும் ஓமானுடன் இன்னும் இறுதி செய்யப்படாத ஒரு ஒப்பந்தம்தான் காணப்படுகின்றது என்பதை ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினாலும் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதாம். இன்னமும் கூட அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கான பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஓமானை ஒட்டி திறக்கப்படக்கூடிய அந்த கடல் வழி தடத்தில் இப்போது கண்ணிவெடிகளை அகற்றும் முயற்சி தொடங்கும் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. இதே நேரம் இன்னொரு முக்கியமான விடயம் என்று சொல்லி பார்த்தால், ஈரானின் பிரசிடென்ட் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்களை அடுத்த வாரம் சந்தித்து ஒரு நியூக்ளியர் பிளான்ட் அக்ரிமெண்ட் ஒன்றை உருவாக்குகின்றார் என்பது தொடர்பான அந்த ஒரு முக்கியமான தகவலும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. புதிய அணுமின் நிலையங்களை அமைப்பதற்காகத்தான் ஒரு $25 பில்லியன் பெறுமதியிலான ஒரு திட்டத்தில் இரண்டு நாடுகளும் கையெழுத்திட்டதை தொடர்ந்து ஈரானின் பிரசிடண்டாக இருக்கக்கூடிய மசௌட் பெசாக்ஸ்கியன் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புடின் அவர்களை அடுத்த வாரம் வந்து கிர்கிஸ்தானில் சந்திப்பார் என்பது தொடர்பான விவரங்கள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதன் உச்சி மாநாடு தான் பிஷேக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நகரத்தில் வந்து நடைபெற இருக்கின்ற நிலையில்தான் அங்கு இந்த இரண்டு தலைவர்களும் சந்தித்து பேச இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனை பொறுத்தளவில் இது வந்து ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இருக்கக்கூடிய 10 நாடுகள் இணைந்து உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பாகத்தானாம் காணப்படுகின்றது. ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, ட்ரேட் த்ரெட்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட விடயங்களை கையாள்வதற்கான ஒரு கூட்டமைப்பாகத்தான் 10 ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகள் இணைந்து அதனை உருவாக்கி இருக்கின்றன. அதில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் என்று சொல்லி பார்த்தால் சைனா, ரஷ்யா, கஜாக்ஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், பெலாரஸ் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் அதில் அங்கத்துவ நாடுகளாக இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 10:48 ஆகியிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656-416-908-5656.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: திசையெங்கும் கேட்கும் இசை.

நேரம் காலை 11:01 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை நாளைக்கு August 27 ஒரு சதத்தினால் வீழ்ச்சியடையும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. 20 வெப்பநிலை 21 உணர்கின்றோம். இன்று வெப்பநிலை உயர்வாக 24 இருக்கும். 29 கூடிய உடனடியாக பிற்பகல் வேளையில் உணரப்படும். 2 மணிக்கு பிறகு ஒரு சில மணி நேரம் 29 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவில் 19-20 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கின்ற பகல் பொழுதை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். 8:04 சூரியன் அஸ்தமிக்கும். இரவு வேளை வந்து மெல்லிய மலைத்தூரல் 1-3 மில்லிமீட்டர் வரைக்கும் இருப்பதற்கான சாத்தியங்கள் எதிர்வு கூறப்படுகின்றன. நாளைக்கு வியாழக்கிழமை மழை இருக்கலாம். காலை மதியம் மெல்லிய மழை வந்து போகும். ஆனாலும் வெளிச்சத்துக்கான வாய்ப்புகளும் சொல்லப்படுகின்றன. 25 வரை வெப்பநிலை உயர்ந்து 31 உணரப்படும். நாளை நாளில் பிரதானமாக வெயிலோடு வெள்ளிக்கிழமை பகல் வேலை இருக்கும். 21 மட்டுமே வெப்பநிலை உயர்வாகவும் 22 மட்டுமே உடல்நிலை உயர்வாகவும் அன்றைக்கு இருக்கப் போகின்றது. வாரிறுதி ஆகஸ்ட் மாதத்தின் நிறைவான ஒரு வாரிறுதியாக வரப்போகின்றது. சனிக்கிழமை வெளிச்சம் அதிகம் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. 23 வெப்பநிலை 26 வரை உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 30 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். காலை மதியம் வெளிச்சம் அதிகம் இருக்கும். மாலை பொழுதில் மெல்லிய மழை ஆரம்பிக்கலாம். திங்கட்கிழமையும் கூட காலையில் கொஞ்சம் மழை வந்து போகக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. அடுத்த வாரம் ஆரம்ப பகுதியில், அதாவது திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வெப்பம் உயர்வாக மீண்டும் இருக்கப் போகின்றதை இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. திங்கட்கிழமை வந்து 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 35 உணரப்படுமாம். செவ்வாய்க்கிழமை 27 வெப்பநிலை உயர்வாக இருந்தாலும் 36 வரை நாங்கள் உணரக்கூடிய சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன என்பது தொடர்பான அந்த விவரங்களையும் கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அடுத்த வாரம் செப்டம்பர் மாதத்தை நாங்கள் தொடங்கப் போகின்றோம். சமரின் நிறைவு பகுதியையும் இப்போது நாங்கள் எட்டுகின்றோம் என்பதைத்தான் இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. 11:03 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல 100 பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவில் ஒலிக்கின்றது. இளநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ. August 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை பெற அலையுங்கள். 4162-55-55-416-2659-55-55. சரி, இந்த வேளையில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விடயம் அதிகம் கவனம் பெறுகின்றது. இன்று புதன்கிழமை பிரின்ஸ் ஹாரி மற்றும் மேகன் மார்கல் ஆகியோர் தங்களது 2 குழந்தைகளோடு UKக்கு திரும்பி இருக்கின்றார்கள் என்று சொல்லித்தான் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 6 வருடங்கள் அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி தங்களது அந்த ரோயல் லைஃபுக்கு மீண்டும் திரும்புகின்றார்கள் இப்போது என்பது தொடர்பான விவரங்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு பிரைவேட் விமானம் ஒன்றின் மூலம் இன்று மதிய பொழுதில் அவர்கள் இங்கிலாந்தை சென்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தங்களது 2 குழந்தைகளுடன் கலிபோர்னியாவிலிருந்து ஒரு தனிப்பட்ட விமானத்தில் அவர்கள் அங்கு சென்று சேர்ந்திருப்பதாக தான் இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இந்த கப்பலை பொறுத்தளவில் 2020 தான் UKயை விட்டு வெளியேறி நோர்த் அமெரிக்காவில் குடியேறி இருந்தது என்பதை தான் இங்கு நினைவுபடுத்தலாம். ரோயல் லைஃபில் இருந்து அவர்கள் வெளியேறி இருந்தார்கள். பல்வேறுபட்ட காரணங்களையும் கூட அவர்கள் அந்த வெளியேற்றத்திற்கு அப்போது வெளியிட்டிருந்தார்கள் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பத்திரிகைகள் அவர்கள் அந்த தனிப்பட்ட விவரங்களை அல்லது தனிப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான அத்துமீறல்கள் ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருந்தது. அதே நேரம் பிரிட்டிஷ் நிறுவனங்களில் நிலவக்கூடிய இனவாதம் இன்னும் ஒரு காரணமாகவும் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. இதை தாண்டி ஆன்லைன் அபியூஸையும் கூட அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இணையவழி துன்புறுத்தல்கள், அதை தாண்டி UKயின் அந்த ராயல் ஃபேமிலிக்குள் நீடிக்கக்கூடிய சிக்கலான குடும்ப உறவுகள் போன்றவற்றை தங்கள் அந்த விலகலுக்கான காரணங்களாக ஹரி மேகன் ஆகிய
இரண்டு பேரும் கூட குறிப்பிட்டிருந்தார்கள் என்பதையும் இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டு பேருமே யூகேயின் சாதாரண குடிமக்களாகத்தானா மீண்டும் அங்கே குடியேறியிருக்கிறார்கள். இந்த ராயல் டியூட்டிஸில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்பது தொடர்பாகவும் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2022 பிரின்சஸ் ஹாரி வந்து மீண்டும் யூகேக்கு சென்றிருந்தார். தனது பாட்டியாக இருந்த 2 மகாராணி அவரது இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காகவும், அதற்கு அடுத்த ஆண்டு தனது தந்தை 3 அவரது முடிசூட்டு விழாவிற்காகவும் அவர் அங்கு சென்றிருந்தார் என்பது இங்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இன்னும் வேறு சமயங்களிலும் கூட அவர் இங்கிலாந்துக்கு பயணமாக இருந்தார். ஆனால் இப்போது மீண்டும் நிரந்தரமாக யூகேயிலே சென்று அந்த குடும்பம் வந்து குடியேறி இருக்கின்றது என்று சொல்லித்தான் இன்றைக்கு அந்த விபரங்கள் வெளியிடப்படுகின்றன. 11:07 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: favorite music.
1: On your favorite station, 102.7.
0: It's East FM.
2: Lakme Home Sing, Garden Suite, மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing, 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வேல்யூவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sing, 416-788-2426.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: Markham and Matt Nichols Sandipil, The Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
5: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirupor matrum business aarambipporukana, business loan and business line of credit.
7: 10% down udan, commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4040, 416-446-4040.
10: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
11: The station with the
12: best
11: music.
12: It's East FM.
13: It's East FM.
14: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:21 நிமிடமாக இருக்கின்றது. சரி, இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வை நாங்கள் காணப்போகின்றோம். ஆகஸ்ட் மாதத்தின் ஃபுல்மோனை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே நேரம் இந்த கோடை காலத்தின் முழுமையான நிறைவான முழு நிலவாகவும் கூட அது வர இருக்கின்றதோடு மட்டுமல்லாமல் அதனோடு சேர்த்து ஒரு பகுதியளவிலான சந்திர கிரகணமும் கூட நடைபெற இருக்கின்றமை தொடர்பான விவரங்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் ஏனைய இடங்களில் வெள்ளிக்கிழமை அதிகாலை பொழுதாக இருக்கும் அந்த முழு நிலவு. ஆனால் எங்களுக்கு வந்து நாளைய நாள் ஆகஸ்ட் 27 இரவு பொழுதில் தான் இந்த ஃபுல் மூன் இங்கு எங்களுக்கு காட்சி தரப்போகிறது எங்களது டைம் ஜோனின் அடிப்படையில். எனவே நியர்லி டோட்டல் லூனர் எக்லிப்ஸ் ஆகத்தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே ஒரு பகுதியளவிலான ஒரு சூரிய மணிக்கவும் சந்திர கிரகணத்தை தான் நாங்கள் காணப்போகின்றோம். ஆகஸ்ட் 27 நிலவு தோன்றியதுக்கு பிறகு என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் மேலதிகமான விவரங்களையும் இந்த பொழுதிலே அறிந்து கொள்ள இருக்கின்றோம். சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றுமே கிட்டத்தட்ட கச்சிதமாக ஒரே நேர்கோட்டில் வருவதன் விளைவாகத்தான் இந்த சந்திரன் வந்து எங்களது பூமியின் நிழலின் வழியே நேராக கடந்து செல்லுகின்ற போது பகுதி அளவிலான அந்த சந்திர கிரகணத்தை நாங்கள் காணப்போகின்றோம் என்பது தொடர்பாகத்தான் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கின்றது. ஒரு 5.5 மணி நேரம் அந்த நிகழ்வு வந்து நீடிக்கும் என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 3:20 பூமியின் ஒரு அடர்த்தியான அந்த சிவப்பு நிறம் கொண்ட கருமையான அந்த நிழல் பகுதியில் அந்த நிலவு வந்து மறையப்போகின்றது. அதுக்கு பிறகு அடுத்த பக்கத்திற்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கின்ற போது அதன் பிரகாசம் ஒரு பகுதியளவிலே அதிகரித்து கொண்டு போய் அது முழுமையாக அந்த நிழலிலிருந்து வெளியேறும் வரை அந்த நிகழ்வு வந்து ஒரு 5.5 மணி நேரம் தொடர்ந்து நீடிக்கலாம் என்பதைத்தான் நாங்கள் இங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாரத்தில் நிகழப்போகின்ற அந்த ஒரு பார்ஷியல் லூனர் எக்லிப்ஸ் தொடர்பாக ஆரம்பத்தில் ஒரு 1 மணி நேரத்திற்கு பிறகு வந்து இந்த நிலவு எங்களது கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு இரண்டு போய்விடலாம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆரம்பம் முதல் 60 to 90 இடையில் நிலவு வந்து முழு இருள் மண்டலத்தின் அந்த விளிம்பை வந்து நெருங்குகின்ற போது அந்த இருள் சூழ்வதை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்குமாம். அதுக்கு பிறகுதான் அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு விளிம்பு பகுதி அந்த இருள் மண்டலம், அதாவது இந்த அம்ப்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இருள் மண்டலத்தில் இருந்து வெளியேறுகின்ற போது நாங்கள் அந்த ஒரு பிரகாசம் அதிகரிப்பதையும் பார்க்க முடியும் என்பது தொடர்பாக இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதாவது அந்த சந்திரனின் கருநிழல் பகுதி வழியாக தனது பயணத்தை அது தொடங்கியவுடன் அந்த கிரகணம் வந்து அந்த உச்சநிலையை அடைவதற்கு 1 to 45 எடுக்கும் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த முறை நடைபெறப்போகின்ற இந்த நிகழ்வு என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் சன், ஏர்த், மூன் ஆகிய மூன்றுமே கிட்டத்தட்ட நேர்கோட்டில் வருகின்றதாம். மிகச்சரியாக அந்த 100% அந்த நேர்கோட்டிலே அது வரவில்லை, அந்த அலைன்மெண்ட் வந்து நிகழவில்லை என்பதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு நேர்கோட்டிலே அது வருவதன் விளைவாக அதிகபட்சமாக நாங்கள் ஒரு 93% முழுமையாகவே அந்த அம்ரா பகுதிக்குள் அந்த நிலவு நுழைவதை பார்க்க போகின்றோம். எனவே இதுதான் இந்த பார்ஷியல் லூனர் எக்லிப்ஸ் உருவாகக்கூடிய சாத்தியத்தை இங்கு கொண்டு வருகின்றது என்பதைத்தான் நாங்களும் இங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இருள் பயணத்தின் போது முதல் 90 அல்லது அதுக்கு சற்று அதிகமான நேரத்தில் நிலவின் முகத்தின் குறுக்கே பூமியின் நிழல் மெதுவாக ஊர்ந்து செல்வதை நாங்கள் காணலாம். அது ஒரு இருளால் விழுங்கப்படுவது மாதிரியான ஒரு தோற்றத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். உலகம் முழுவதுமே வெவ்வேறு டைம் ஜோனின் அடிப்படையில் அதனை காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். டொரண்டோ என்று சொல்லி பார்த்தால் நாங்கள் இங்கிருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு கொஞ்சம் இந்த முறை சாதகமான நிலைமை இருக்கலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்டாரியோவின் பல இடங்கள், மொன்ட்ரியல் போன்ற இடங்களில் எல்லாம் தெளிவான வானம் வந்து இரவு வியாழக்கிழமை இரவு வந்து எதிர்வு கூறப்படுகின்றதாம். இதன் காரணமாக நாங்கள் கொஞ்சம் அதனை தெளிவாக காணலாம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் கனடாவில் இருக்கக்கூடிய ஏனைய இடங்கள் அங்கு வந்து முகில் கூட்டங்கள் இருக்கக்கூடிய நிலைமை எதிர்வு கூறப்படுவதன் விளைவாக அவர்கள் சற்று மறைக்கப்பட்ட நிலையில் தான் அந்த பார்ஷியல் எக்லிப்ஸை காணலாம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே டொரண்டோ பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 9:24 அந்த எக்லிப்ஸ் ஆரம்பமாகும். அப்போது நாங்கள் அந்த நிலைமையை காண முடியாது. ஆனால் அதுக்கு பிறகு பார்ஷியல் எக்லிப்ஸ் வந்து தொடங்கும் போதுன்னு சொன்னால் 10:33 என்று சொல்லி சரியாக அந்த நேரத்தை சொல்லியிருக்கிறார்கள். 11:21 50% அந்த பார்ஷியல் எக்லிப்ஸை நாங்கள் காணலாமாம். நள்ளிரவு தாண்டி அதாவது 12:14 தான் அந்த மேக்சிமம் மறைக்கப்பட்ட நிலையை 93% சந்திரனில் மறைக்கப்பட்ட நிலையை நாங்கள் காண முடியும். 93% வந்து நிலவு இருளில் மூழ்கி இருக்குமாம். வெளியிலே ஒரு மெல்லிய கிரசண்டை மட்டும் நாங்கள் ஒளி நிறைந்த பகுதியாக காணலாமாம். 12:14 இரவு நள்ளிரவு தாண்டி அந்த நேரத்தில் தான் நாங்கள் அதனை காண முடியும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருள் சூழ்ந்த அந்த ஒரு நிழல் பகுதியிலிருந்து நிலவு வெளியேற தொடங்கி அதுக்கு பிறகு 3:01 அந்த எக்லிப்ஸ் வந்து நிறைவு பெறும் என்று சொல்லித்தான் இந்த விவரங்கள் எங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும் என்பது தொடர்பாக வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே நீங்கள் அதனை காண வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் அந்தந்த நேரத்துக்கு விழித்திருந்துதான் அதை பார்க்க முடியும் என்பதை இங்கு சொல்லி இருக்கிறார்கள். சரி, இதை தாண்டி இதை நாங்கள் தவறவிட்டால் அடுத்த முறை எப்போது என்று சொல்லி நீங்கள் அறியாவலாக இருந்தால் அதுக்கான விவரங்களையும் இங்கு தந்திருக்கிறார்கள். வழக்கமான அந்த சந்திர கிரகணங்கள் லூனர் எக்லிப்சஸ் என்று சொல்லி பார்த்தால் சராசரியாக ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை தானே பெரும்பாலும் நடைபெறுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 2027 மற்றும் 2028 அதாவது அடுத்த ஆண்டுக்கு அதுக்கு பிறகு வரப்போன்ற 2028 வந்து ஒரு அன்யூஷுவலான நிலைமை இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். வழக்கத்துக்கு மாறாக என்பதை தான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது அந்த 2 வருடங்களிலும் 1 வருடத்தில் 3 லூனர் எக்லிப்ஸை நாங்கள் பார்க்க போகின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 2027 பிப்ரவரி ஜூலை ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்களிலும் அந்த பகுதியளவிலான சந்திர கிரகணம் தென்படுமாம். அதுக்கு பிறகு 2028 ஜனவரி ஜூன் டிசம்பர் ஆகிய மாதங்களில் 3 தடவை அந்த ஆண்டில் சந்திர கிரகணம் நடைபெற போகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 2027 வரப்போகின்ற அந்த கிரகணம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் அந்த 3 அந்த நிழல் பகுதி முழுமையாக மறைக்காமல் தானாம் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 2028 முதல் 2 பார்ஷியலாக நிகழக்கூடிய அந்த சந்திர கிரகணமாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே 2028 December 31 நிகழப்போகின்ற அந்த சந்திர கிரகணம்தான் இந்த வாரத்தில் நாங்கள் காணப்போகின்ற அந்த 93% மறைக்கப்பட இருக்கின்ற அந்த பார்ஷியல் எக்லிப்ஸுக்கு பிறகு வரப்போகின்ற மிக தெளிவாக பார்க்க முடிகின்ற ஒரு லூனர் எக்லிப்ஸாக இருக்கும் என்று சொல்லித்தான் அந்த விவரங்களை இங்கு வெளியிட்டிருக்கிறார்கள். 2028 December 31 தான் நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் அடுத்த எக்லிப்ஸை. அதுக்கு பிறகு அந்த இடைப்பட்ட காலப்பகுதியிலும் கூட பல எக்லிப்ஸ் வரப்போகின்றது என்று சொன்னாலும் அதை நாங்கள் சரியாக காணக்கூடிய வாய்ப்பு குறைவு என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த வாரத்தில் நிகழப்போகின்ற இந்த எக்லிப்ஸ் அதனை வந்து ஒரு லைவ் இவெண்ட்டாகவும் கூட நாங்கள் பார்க்கலாம். நிறைய அப்சர்வேட்டரிஸில் இருந்து அதை படமாக்கி எங்களுக்காக காட்டப்போகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த US கலிஃபோர்னியா அங்கிருக்கக்கூடிய ஒரு கிரிஃபித் அப்சர்வேட்டரியில் இருந்து அதை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண இருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கு நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மலைப்பாங்கான பகுதியில் தான் அந்த அப்சர்வேட்டர் இருக்கின்றதாம். எனவே மிக தெளிவான ஒரு வியூ அங்கிருந்து கிடைக்கும் என்று சொல்லித்தான் அதை லைவ் ஸ்ட்ரீமிங் செய்வதற்கு இப்போது திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. 11:30 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana Ahmed Thamsi 437-860-7002
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
8: பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
9: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது 11:43. உலகளவிலே காலநிலை மாற்றம் பல இடங்களிலும் மிக பெரும் வறட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. வழக்கமாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய சராசரி மழைப்பொழிவின் அளவு தொடர்ந்து குறைந்து வருகின்ற நிலையில் வறண்ட நிலைமைகள் தொடர்ந்து நீடிக்கின்றமை பல இடங்களில் விவசாய உற்பத்திகளை குறைத்து உணவு பற்றாக்குறையும் கூட ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் இப்போது மழையையும் சரி பனியையும் சரி இயற்கையாக நாங்கள் பெறாமல் நாங்களாகவே உருவாக்கிக் கொள்ள முடியுமா என்பது தொடர்பாக மனிதர்கள் சிந்திக்கின்றார்கள். அது வந்து பெரும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது, வரவேற்பையும் கூட கொண்டு வந்திருக்கின்றது. சதர்ன் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கு இந்த அலாஸ்கா மலை பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய மேகங்கள் அவற்றை வைத்து நாங்கள் வந்து இந்த கிளவுட் சீடிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த முறையின் மூலமாக ஒரு 3 மணி நேரத்தில் 19 மில்லியன் கலன்ஸ் ஆஃப் வாட்டரை உருவாக்க இருக்கின்றோம் என்று சொல்லித்தான் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கின்றது. ரெயின் மேக்கர் என்று சொல்லித்தான் அந்த கம்பெனி வந்து தனக்கு பேரையும் கூட வைத்திருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இந்த டெஸ்ட் வந்து இனி எதிர்காலத்தில் வறண்ட பிரதேசங்களுக்கு மேலே மழை பெய்ய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் என்று சொல்லித்தான் அந்த நிறுவனம் தங்களது தரப்பு நியாயங்களை வந்து முன்வைக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் வந்து ரெயின் மேக்கர் என்ன செய்யும் என்று சொன்னாலாம், பூமியிலிருந்து தொடர்ந்து உருகி வரக்கூடிய அந்த கிளேசியர்ஸ் அவற்றை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழியையும் கூட செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்று சொல்லி பார்த்தால், மழையை உருவாக்குவது மாதிரி தான் ஸ்னோஃபாலையும் எங்களால் உருவாக்க முடியும். எனவே இந்த மேன்மேட் ஸ்னோஃபால் அதன் மூலமாக நாங்கள் வந்து கிளேசியஸை மீள உருவாக்குவோம் என்று சொல்லி இந்த ரெயின் மேக்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி அதன் சிஇஓ இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மில் தெரிவித்திருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. எனவே இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போது வந்து மழையை உருவாக்குவதற்காகத்தான் செய்யப்படுகின்றது. அலாஸ்காவில் இந்த கொலராடோ ரிவர் அந்த பகுதியில் இப்போது நீர்மட்டம் குறைந்திருக்கின்ற நிலையில் நீர்மட்டத்தை அதிகரித்து அது ஓடக்கூடிய பகுதிகளிலெல்லாம் வறண்ட நிலைமையை நீக்கக்கூடிய வகையில்தான் இந்த பரிசோதனை அமைகின்றது என்று சொல்லித்தான் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. எதிர்வரும் மாதங்களில் கொலராடோ ரிவர் மற்றும் கிரேட் சால்ட் லேக் போன்ற அந்த நீர்த்தேக்கங்களில் அதிக நீரை வந்து நீங்கள் காணலாம் என்று சொல்லித்தான் அந்த பிரைவேட் கம்பெனி தெரிவித்திருப்பதாகவும் கூட இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ரெயின் மேக்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் என்று சொல்லி பார்த்தால் இதை வந்து இப்போது அதிக கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. 2023 தான் அது தொடங்கப்பட்டது என்று சொன்னாலும் இப்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் அதில் இணைந்திருக்கின்றார்கள். ஒரு 50 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸிலும் பார்க்க அந்த முதலீட்டாளர்கள் அதிகமான பணத்தை அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிளவுட் சீடிங் என்று சொல்லப்படக்கூடிய மேக விதைப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த சேன் முறை இப்போது தொடங்கப்பட்டது அல்ல. 1900களின் நடுப்பகுதியில் இருந்தே விஞ்ஞானிகள் பல இடங்களிலும் இதை வந்து பரிசோதித்து வருகின்றார்கள். இந்த கிளவுட் சீடிங்கின் மூலமாக மழைப்பொழிவை உருவாக்குவதற்கான முயற்சிகள் அதிகம் முன்னெடுக்கப்படுகின்றன. இப்போதே இந்த கிளைமேட் கிரைசிஸ் என்று சொல்லி பார்த்தால் அதை எதிர்கொள்வதற்கு பல வழிகள் இப்போது தேவைப்படுகின்றது. எனவே நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ட்ரோன் டெக்னாலஜி அதனோடு சேர்த்து எங்களுக்கு இப்போது மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த வெதர் மானிட்டரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது தரக்கூடிய அந்த டெக்னாலஜி எல்லாவற்றையும் இணைத்து தான் இந்த கிளவுட் சீடிங்கை இப்போது மிக வெற்றிகரமாக செய்வதற்கான முயற்சியிலே இறங்குகின்றோம் என்று சொல்லித்தான் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து தங்களை இப்போது அதிகம் வெளிக்காட்டிக் கொள்ளுவதாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே எதிர்காலத்தில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய மழையைத்தான் அங்கு பெறக்கூடிய நிலைமைக்கு இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு கூற முடிகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:47.

11:52 சூரிய ஒளிச்சம் வழியில் நிறைந்திருக்கின்றது. 20 வெப்பநிலை, 22 நாங்கள் உணர்கின்றோம். 23 வரை வெப்பநிலை உயர்கின்றது என்று 28 கூடிய ஒன்றிலையாக உணர்ந்து கொள்ளப் போன்றோம். இரவில் 19:20 உணரப்படும். 8:04 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. 8:04 சூரியன் மறைந்துவிடும் இன்றைய தினம். எரிபொருள் விலை என்று சொல்லி பார்த்தால் நாளைக்கு வந்து 1% விலை வீழ்ச்சி ஏற்படும் என்பது தொடர்பாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டே இதுவரை நேரமும் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணன்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: சயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சயோன் டாக்ஸ் .ca.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர்ஹீட்டர்ஸ் விசேட விலையில், 1 வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388. 416-649-6388.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நன்றி மதுமிதா. நேரம் 12 மணி 1 நிமிடம். இப்பொழுது முதல் 3 மணி வரைக்குமே வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்கும் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சி உங்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று வழமை போலவே ஆகஸ்ட் மாதம் 26 ஆம் தேதி 2026 ஆம் ஆண்டின் ஒலிபரப்பு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். 3 மணி வரையில் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சியுடன் கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

12:07 ஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரான்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 23 டிகிரி செல்சியஸ், 29 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதுமே ஒரு பிரகாசமான ஒரு நாளாகவே இருக்கப் போகின்றது. மாலை வேளையில் 23 டிகிரி செல்சியஸ், 28 உணர இருக்கின்றோம். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் தான் 1.3 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது அப்படியே தொடர்ந்து நாளை வியாழக்கிழமை காலையில் கூட 19 டிகிரி செல்சியஸ், 20 உணர இருக்கின்றோம். தொடர்ந்தும் 1.3 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.

தொடர்பிலக்கம் 4168241212 ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 12:08 இது ஈஸ்ட் FM இன் வாட்ஸ்அப் ட்ரெண்ட்.

0: பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School, Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
9: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167318453.
10: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
11: East FM.

12:21 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. ட்ரோண்டோட ரிவர்டேல் பகுதியில் இருக்கின்ற ஒரு பாதையில் வந்து ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஒன்று திடீரென்று இன்றைக்கு காலையில் வந்து உருவாகிட்டு அப்படின்ட்டு சொல்லி செய்திகள் வந்து வெளியாகி இருக்கிறது. அதாவது ட்ரோண்டோட ரிவர்டேல் பகுதியில் இருக்கின்ற ஜான்ஸ் அவென்யூ மற்றும் போல்ட்பி அவென்யூ சந்திப்பில் வந்து இன்றைக்கு காலையில் வந்து திடீரென்று ஒரு இடம் வந்து இடிந்து விழுந்து பள்ளம் ஒன்று உருவாகி இருக்கின்றதாம். அந்த பள்ளத்திலிருந்து தண்ணீரும் கூட வெளியாகி இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதையடுத்து ஜான்ஸ் அவென்யூவும் போல்ட்பி அவென்யூ பகுதிகளில் வந்து இரண்டு திசைகளுமே வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கான ரிப்பேர் பணிகள் கூட இடம்பெற்று கொண்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தினால வந்து யாருக்குமே எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லையாம். ஆனால் இரண்டு பக்கத்திலும் வந்து போக்குவரத்து வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதாம். இந்த டிடிசி பஸ் கூட ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் கிரீன்வுட் அவென்யூ மற்றும் டன்ஃபோர்த் அவென்யூ வழியாக மாற்று பாதையில் தானாம் இயக்கப்படுகின்றதாம். சாலை எப்போது மீண்டும் திறக்கப்படும் அப்படின்ட்டு இதுவரைக்குமே எந்த விதமான தகவலும் வந்து வெளியிடப்படவில்லை அப்படின்னும், அந்த பகுதி வழியாக செல்லும் டிரைவர்ஸ் வந்து மாற்று பாதையை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. நீங்களும் கூட அந்த பாதையினால வந்து பயணிக்க இருக்கிறீங்க அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய மாற்று பாதை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதில் பயணிங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதனால உங்களோட வீண் விரயத்தை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரம் 12:23 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 406-8-95-52.
3: அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட
4: முக்கிய அறிவித்தல் மார்க்மென் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூ புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: நல்ல பாட்டு நாலு விஷயம்
9: FM 102.7 East FM.ca.

12:44 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்டாரியோட 3 இடைத்தேர்தல்கள் இன்று முதல் நீங்கள் முன்கூட்டியே வாக்களிக்கலாம் அப்படின்ற செய்தியாகத்தான் இது இருக்கின்றது. அதாவது ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யோக் சிம்கோ மற்றும் ஹாமில்டன் ஈஸ்ட் டானி கிரீக் ஆகிய 3 ஒன்டாரியோ மாகாண தொகுதிகளுக்கான பை எலெக்ஷன் வந்து செப்டம்பர் 3 நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலுக்கான அட்வான்ஸ் ஓட்டிங் வந்து இன்று, அதாவது ஆகஸ்ட் 26 முதல் ஆகஸ்ட் 28 வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றதாம். வாக்காளர்கள் வந்து தங்களோட தொகுதிகளுக்கான அட்வான்ஸ் ஓட்டிங் இடத்தை வந்து எலெக்ஷன் ஒன்டாரியோ இணையதளத்திலோ அல்லது வோட்டர் இன்ஃபர்மேஷன் கார்டு அல்லது எலெக்ஷன்ஸ் ஒன்டாரியோ ஆப் மூலமோ நீங்க தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியில் வந்து 2018 முதலே என்டிபியின் டாலி பேகம் வந்து பிரதிநிதியாக இருந்து வந்திருந்தார் அப்படின்னும், அவர் கடந்த பிப்ரவரியில் பதவியை விட்டு விலகியதாலேயே இந்த இடைத்தேர்தல் வந்து நடைபெறுகின்றதாம். இந்த தொகுதியில் கூட பிசி கட்சி, லிபரல், என்டிபி மற்றும் கிரீன் பார்ட்டி வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்களாம். வாக்களிக்க செல்லும்போது நீங்கள் உங்களோட பெயர் மற்றும் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இடம்பெற்றுள்ள அடையாள ஆவணத்தை வந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் வோட்டர் இன்ஃபர்மேஷன் கார்டை வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஆக நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. இது பற்றின மேலதிக விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா நீங்க எலெக்ஷன் ஒன்டாரியோட இணையதளத்திற்கு சென்று நீங்க சரிபார்த்துக் கொள்ளலாம். 12:46 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca. Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
5: கொஞ்சம்
0: சவுண்ட் வைக்க தோணுமே போனோம், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

1:04 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோன் ரோல் இத்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 22 டிகிரி செல்சியஸ், 28 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நுழைந்த ஒரு பொழுதாகவே இன்றைய பொழுது முழுவதும் இருக்கப் போகின்றது. மாலை வெளியில் 22 டிகிரி செல்சியஸ், 25 உணர இருக்கின்றோம். நள்ளிரவுக்கு பின் தான் 1.3 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு கூறப்படுகின்றது. அந்த மழை தொடர்ந்தும் நாளை வரை நீடிக்கும் அப்படின்னும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ், 31 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் istfm.ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக istfm, தமிழ் யூடியூப் ஊடாக istfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, istfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: favorite music.
1: On your favorite station.
2: 102.7.
0: It's East FM.
3: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
4: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணன்
3: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ. ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
5: கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
6: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா. 416-335-6444.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
9: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
10: 416-900-4599.
11: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்பரோ.
12: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
11: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
13: என்ன சரியா சிரமப்பட்டு
14: சின்ன ஆக்சிடென்ட், சரியான போனான் போ சொன்னவர் எங்க போறன்னு தெரியல.

0: மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம்
2: FM 102.7 East FM.ca.

ஒரு மணி 20 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொராண்டோவில் ஒலிக்கிறது. இளநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவின் டொராண்டோ. August 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள், நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை பெற அலையுங்கள் 416-269-5555, 416-269-5555.

1:26 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அமைமான ஆல்பியன், வூட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸில் இப்பொழுது யாஷ் நடிப்பில் டாக்ஸிக், சூர்யா நடிப்பில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன், வூட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.

0: ஒன்டாரியோவில் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யோக் சிம்கோ மற்றும் ஹாமில்டன் ஈஸ்ட், டோனி கிரீக் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் முன்கூட்டிய வாக்களிப்புகள் இன்றைய தினம் ஆரம்பித்துள்ளன. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை வாக்களிக்க முடியும். செப்டம்பர் 3 திகதி இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் இடம்பெறவுள்ளன. அமெரிக்காவுக்கு மிக அவசியமானவை என எவையும் கனடாவிடம் இல்லையென்றும், தேவையானவற்றை வேறு இடங்களில் இருந்தும் அமெரிக்காவால் பெற முடியும் எனவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு அவசியமான விடயங்களை கொண்டுள்ளதாக இனிமேலும் கூற முடியாது என்பதை கனடாவுக்கு கற்பிக்க வேண்டிய தருணம் இதுவென அவர் அச்சுறுத்தியுள்ளார். அதேவேளை கனடாவுடனான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையில் இருந்த தருணத்தில் கடைசி 11வது மணித்தியாலத்தில் தமக்கு தேவையான புதிய நிபந்தனைகளை தாம் சேர்த்ததை டொனால்டு டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். தேசிய பாதுகாப்பையும் மனித உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும் என அவர் கூறியுள்ளார். அதேவேளை தற்போதைய பயங்கரவாத தடைச்சட்டம் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்ற நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அரசு பணிகளில் முழுமையாக தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதன்படி 1வகுப்பு முதல் அரசு பணிக்காக கல்வி தகுதி வரையில் முழுவதுமாக தமிழில் கற்றவர்களுக்கே முன்னுரிமை தரப்படும். வேறு மொழிகளில் கல்வி கற்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் இந்த முன்னுரிமைக்கு தகுதி பெற மாட்டார்கள்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
3: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
1: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462. 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

ஒரு மணி 1:47 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோன்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்டாரியோ முழுவதுமே COVID-19 மற்றும் இன்ஃப்ளூயன்சா போன்ற சுவாசம் சம்பந்தமான வைரஸுகள் வந்து பாதிக்கிறது வந்து வருகின்ற வாரங்களில் வந்து அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சுகாதார நிபுணர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதை எதனால் அப்படின்ட்டு பார்க்கும்போது, இந்த சம்மர் ஹாலிடேயை முடிச்சுட்டு ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்க இருக்கின்றது, யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க இருக்குது, அலுவலகங்களுக்கு கூட திரும்பவும் பேக் டு நார்மலுக்கு வந்து வர இருக்குது அப்படின்றதுனால அதிகமானோர் வந்து கூடுதலாக மூடிய இடங்களில் வந்து கூடுவது அதிகமாக இருக்க போகின்றதாம் வருகின்ற வாரங்களில். இதனால தான் இவ்வாறு சுவாசம் சம்பந்தமான வைரஸுகள் வந்து பரவுகின்ற பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே உடல்நிலை சரியில்லாதவர்கள் வந்து மற்றவர்களுடன் நெருங்கிய தொடர்பை வந்து தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளுங்க அப்படின்ட்டு கூட அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட குடும்பங்களில் குறிப்பாக வயதானவர்கள் அல்லது சிறு குழந்தைகள் அல்லது சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்களை வந்து நீங்க பாதுகாப்புல மிக கவனம் செலுத்துங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வெளியில அனுப்பாம வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. தேவையான தடுப்பூசிகளை பற்றிய ஹெல்த் கேர் ப்ரொவைடரை வந்து அணுகுவது மிகவும் முக்கியம் அப்படின்னு கூட சுகாதாரத்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நேரம் 1:49 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 647-293-5899.
2: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்வொர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.
3: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

டே மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

2:08 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோன் டோலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 21 டிகிரி செல்சியஸ், 24 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நள்ளிரவு வேளையில் 1.3 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். இரவு வெளியில் 19 டிகிரி செல்சியஸ், 20 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் FM.ca உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகள் வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: 102.7 கேட்டாலே
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 20

0: 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? Scarborough Center for Health Communities உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
5: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

2:24 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் $10 million மதிப்பிலான லோட்டோ மேக்ஸ் ஜாக்போட்டை வென்ற ஒரு அதிர்ஷ்டசாலி டிக்கெட் ஒன்று நேற்று செயின்ட் கேத்தரின்ஸ் ஒன்டாரியோவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது நேற்று நடைபெற்ற லோட்டோ மேக்ஸ் ட்ராவில் தான் 7 வின்னிங் நம்பரையுமே சரியாக பொருந்திய ஒரே ஒரு டிக்கெட், அதற்கு 10 million ஜாக்போட் வந்து கிடைத்திருக்காம். அந்த டிக்கெட் வந்து செயின்ட் கேத்தரின்ஸ் பகுதியில் தான் விற்பனை செய்யப்பட்டிருந்தாலும் வெற்றியாளரை வந்து இனிமே அடையாளம் காணையில அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே செயின்ட் கேத்தரின்ஸ் பகுதியில் வந்து சமீபத்தில் நீங்க லோட்டோ மேக்ஸ் டிக்கெட் வாங்கியவர்களாக இருந்தால் உங்களுடைய டிக்கெட்டை வந்து நீங்க உடனடியாக சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். ஆகவே நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக போயிட்டு அந்த நம்பர் 7 நம்பரும் பொருந்தியிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நேரம் 2:25 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு நேற்று விளக்கமளித்துள்ள பிரதமர் மார்க் கானி, அனைவரும் ஒன்றிணைந்து இதனை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் வரும் மாதம் உரையாற்றவுள்ள பிரதமர் மார்க் கானி முக்கிய தலைவர்களுடன் சந்திப்புகளையும் நிகழ்த்தவுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக போர் முற்றியுள்ளதை அடுத்து ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டுக்கான ஆதரவு கடந்த மாதத்தை விட 12% உயர்ந்துள்ளதாக தொடர்பு மூலோபாய நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிபரல் கட்சிக்கு அடுத்ததாக பின்தங்கியிருந்த முற்போக்கு பழமைவாத கட்சிக்கான ஆதரவும் புதிய கருத்துக்கணிப்புகளில் மீண்டும் முன்னிலை பெற்றுள்ளது. டொனால்டு டிரம்புக்கு எதிரான ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டின் வலுவான கருத்துக்கள் இதற்கு காரணமாக அமைந்துள்ளன. அதேவேளை டிரம்புக்கு எதிரான தமது கருத்துக்கள் உலகம் முழுவதும் எதிரொலித்துள்ளதாக முதல்வர் டக் ஃபோர்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கையர்கள் எந்தவித விசாரணைகளும் கைதுகளும் இல்லாமல் நாட்டின் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களின் ஊடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட தளர்வுகள் பலாலி விமான நிலையத்தில் அமல்படுத்தப்படாத காரணத்தால் அதனூடாக நாட்டுக்கு திரும்பிய அகதிகள் சிலர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 18 மலைகள் காணாமல் போயுள்ளதாகவும் மலைகளை காணவில்லை என சொன்னவுடன் திமுகவினர் அச்சமடைவதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத கல் மற்றும் கனிம அகழ்வுகளால் காணாமல் போயுள்ள மலைகள் தொடர்பில் அவற்றின் முன்னைய மற்றும் தற்போதைய புகைப்பட ஆதாரங்களுடன் கனிமவள அமைச்சர் டி கே பிரபு சட்டசபையில் உரையாற்றியிருந்தார்.
1: பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லோயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வாகன விபத்து ஒன்றை சந்திக்க நேர்ந்தால் எவ்வாறான விடயங்களை உடனடியாக செய்வது சட்ட ரீதியில் பாதுகாப்பானது?
2: வாகன விபத்தை பொறுத்தவரைக்கு அநேகமாக எல்லாருமே விடுற பிழை என்னன்னு சொல்லி சொன்னா போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணாம விடுறது. எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது? அநேகமா நாங்கள் இன்னொரு ஆக்களோட ஆக்சிடென்ட் படையக்குள்ள ரெண்டு பேரும் கதைச்சுக்கொள்வோம், ஓகே நாம போலீஸுக்கு போனா இதோட இப்படி விடுவோம், நாங்க மற்ற ஆக்கள் ஒரு நல்ல ஆக்களா இருக்கிறாங்க என்ற ரீதியில நாங்க அந்த முடிவுகள் எடுப்போம். ஆனா அதே நல்ல ஆக்கள் சில நாட்களுக்கு பிறகு அவங்களோட இன்சூரன்ஸுக்கு வேறு விதமாக ஆக்சிடென்ட் நடந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்குரிய சாத்தியங்கள் நிறைய இருக்குது. அப்படி வரும்போது உங்களோட தரப்பில் உங்களுக்கு எவிடன்ஸாக இருக்கிறது இந்த ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். ஸோ அதால் எப்பவுமே ஆக்சிடென்ட் நடந்தால் போலீஸை 911 கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறது, உங்களோட தரப்பில் எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்கிறது மிக முக்கியமானது உண்டு. இல்லாட்டி செல்ஃப் கலிஷன் சென்டருக்கு போய் நீங்கள் எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்றத ரிப்போர்ட் பண்ணுறது முக்கியமாக நம்ம கருதக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரம் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கு எங்களோட ஃபால்ட் இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க எங்களுக்கு ரெண்டு கிளைம்ஸ் இருக்கு. ஒன்று ஓன் இன்சூரன்ஸோட போகிற ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கிளைம், அதே நேரம் அடிச்சாள்னு இன்சூரன்ஸ்குள்ளால் போகிற டாட் கிளைம்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே நாங்கள் சரியான சட்ட ஆலோசனையை எடுத்துக்கொண்டு இதுகளை கிளைமை நீங்கள் இனிஷியேட் பண்ணுறது உங்களுக்கு எப்பவுமே பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு இந்த விதமான கார் ஆக்சிடென்ட்டுக்குரிய சட்ட ஆலோசனைகளை எடுக்கணுமெண்டா நீங்கள் எப்பவுமே பிரிஷா லா ப்ரொஃபஷனல் கார்பரேஷனை நாடலாம். உங்களோட தமிழ் பேசும் சட்டத்தரணியோடு நீங்கள் கலந்துரையாடி உங்களோட லீகல் ரைட்ஸை நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கொள்ளலாம்.
1: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் 6474780144 6474780144. நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-5088-9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committeeyil, Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangugirar, 416-299-1020.
4: ஹைஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
6: காட்டுக்குரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:46 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய குடிநீர்ல வந்து மண் அல்லது ஈரமான வாசனை அப்படியான சுவைகள் தெரிகிறதா? அதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது உங்களுடைய டேப் வாட்டர்ல வந்து மண் சார்ந்து, அதாவது ஏர்த்தி அல்லது மஸ்டி ஸ்மெல், அதாவது பூஞ்சை வாசனைகள் அல்லது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இவ்வாறு இருப்பதை நீங்க கவனித்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து லேக் ஒன்டாரியோவின் இயற்கையாக உருவாகுகின்ற பாசி மற்றும் தற்போது இருக்கின்ற அதிகப்படியான வெப்பநிலை, இது இரண்டும் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த மாற்றம் வந்து குடிநீரின் பாதுகாப்பை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது. உங்கள் டேப் வாட்டரை நீங்கள் தொடர்ந்தும் குடிப்பதற்கு மிகவும் பாதுகாப்பாகவே இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் ஒரு மண் சார்ந்த வாசனையோ அல்லது பூஞ்சை வாசனையோ இருக்கும் பட்சத்தில் அதில் நீங்கள் எந்த விதமான பயமும் கொள்ள தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றின இன்னும் மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு சொன்னால் கவலைப்படவேனா, சிட்டி ஆஃப் ட்ரோண்டோட எக்ஸ் தளத்துக்கு சென்று இது பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2:47 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

2:51 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒளியில் நாங்கள் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் ரிஷிஷ்கான் இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 26 புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சவா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:07 இருக்கின்றது. திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படுகின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது அநேகமான பகுதிகளில். நள்ளிரவை தாண்டிய நேரங்களிலிருந்து மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிகாலைய வேளை வரையிலும் கூட இந்த மழைக்கான வாய்ப்புகள் உயர்வாக நீடிக்கின்றன. அதன் பின்னரும் மழைத்தூழலுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. வெயிலுக்கான சந்தர்ப்பங்களும் நாளைய தினம் இருக்கின்றது. 24 டிகிரி செல்சியஸ் நாளை வியாழக்கிழமை அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 2% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 1% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரைசை பாடல்கள், பரவசம் தரும் பல 100 பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் ட்ரோனோ August 28 வருகின்ற வெள்ளிக்கிழமை ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள் 416-269-5555. 416-269-5555.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: Ajax Nissan and Infinity Savings Event.

0: 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். ஆனித் வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்டன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. செலசி.ca.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:23 ஒலித்துக் கொண்டிருப்பது திசை எங்கும் கிழக்கின்ற நாளில் நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்படத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஒன்டாரியோவில் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யோக் சிம்கோ மற்றும் ஹாமில்டன் ஈஸ்ட் டோனி கிரீக் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் முன்கூட்டிய வாக்களிப்புகள் இன்றைய தினம் ஆரம்பித்துள்ளன. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரையில் வாக்களிக்க முடியும். செப்டம்பர் 3 தேதி இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் இடம்பெறவுள்ளன. அமெரிக்காவுக்கு மிக அவசியமானவை என இவையும் கனடாவிடம் இல்லையென்றும் தேவையானவற்றை வேறு இடங்களிலிருந்து அமெரிக்காவால் பெற முடியும் எனவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு அவசியமான விடயங்களை கொண்டுள்ளதாக இனிமேலும் கூற முடியாது என்பதை கனடாவுக்கு கற்பிக்க வேண்டிய தருணம் இதுவென அவர் அச்சுறுத்தியுள்ளார். அதேவேளையில் கனடாவுடனான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையில் இருந்த தருணத்தில் கடைசி 11 மணித்தியாலத்தில் தமக்கு தேவையான புதிய நிபந்தனைகளை தாம் சேர்த்ததை டொனால்டு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார உறுதியளித்துள்ளார். தேசிய பாதுகாப்பையும் மனித உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும் என அவர் கூறியுள்ளார். அதேவேளையில் தற்போதைய பயங்கரவாத தடைச்சட்டம் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்ற நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அரசு பணிகளில் முழுமையாக தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதன்படி 1 முதல் அரசு பணிக்கான கல்வித் தகுதி வரையில் முழுவதுமாக தமிழில் கற்றவர்களுக்கே முன்னுரிமை தரப்படும். வேறு மொழிகளில் கல்வி கற்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் இந்த முன்னுரிமைக்கு தகுதி பெறமாட்டார்கள்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணும்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana. Ahmed Tamzi 437-860-7002.
4: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkindreergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukkudan email oodaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
6: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

நேரம் 3:47 இஸ்டெஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளம் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
1: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
0: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
7: புதிய டிசைன் ஆடைகள்,
8: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
8: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
9: ஆகாசங்கிடுங்க, என்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்கள்.

காட்சி

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 4:03 இருக்கின்றது. திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். வெளியில் இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அநேகமான பகுதிகளில் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நள்ளிரவை தாண்டிய நேரங்களிலிருந்து மழைத்துருளுக்கான வாய்ப்புகள் ஆரம்பிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாளைய தினம் இந்த மழைத்துருளுக்கான வாய்ப்புகள் நாள் பொழுதிலும் நீடிக்கின்ற போதும் வெயிலுக்கான வாய்ப்புகளும் கூடவே இணைந்திருக்கின்றன. 24 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதி கூடிய வெப்பநிலையாக இருக்க போன்றது. வாகன எரிபொருள் விலை நேற்றைய தினம், அதாவது இன்றைய தினம், 2 சதங்களால் குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 1 சதத்தினால் வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை நீங்கள் eastfm.ca செல்வதனூடாக இலகுவான முறையில் இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றினூடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். அதே வழியில் eastfm.ca நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். 4:04 இது திசையெங்கும் கிழக்கு.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: வடக்கப்பட்டு ராமசாமி ஆள் எப்படி?
3: ஏன் ஏதாவது கடன்களை கொடுக்கணுமா?
2: அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனாரு. ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் பணம் தர மாட்டாங்க.
3: அதாவது தம்பி, ரொம்ப நாளா கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ, காலையில ஒரு நரிமுகத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு, வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்துடும்.
2: ஆட போபரிசு, இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் ஏ நரிங்க வா, ஓ மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன், அது கடிக்க கூடாது, கடிச்சு வச்சுட்டு போயிடும்.
3: அட நீ என்னப்பா, அதான் கூடவே ஒரு நரிய வளர்க்கறிய.
2: நான் எங்க நரி வளர்க்கறேன்?
3: அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் நல்ல பையதான்.
2: ஆடா அவன் பெருச்சாளிப்பா.
3: நீ என்னைக்காவது ஒரு முகத்துல முடிச்சு பாத்திருக்கியா?
2: இல்ல.
3: இன்னைக்கு முடிச்சு பாரு, என்ன நடக்குங்கறது தெரியும்.
2: அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்கு பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வர்றேன். டேய் நரி, கடன் முதலாளி வந்திருக்க, எழுந்திரிப்பா.
4: தொல்லையா போச்சே,
2: சொன்னா கேளுமா, எழுந்திரிமா.
4: முடியாது
2: நரி, ஒரே ஒரு தடவை எழுந்திருந்தாரே.
4: தூக்கத்தை கெடுக்கிறீங்களே.
2: ஆ ராஜா, மா செல்லா.

0: நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்ய, இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? என்ன செருப்பு அறுந்து போச்சு, ரெண்டாவது தடங்களும் ஆகி போச்சே. என்ன ரத்த காவல்லாம் வாங்குது, என் பணம் வந்துடும். ஏப்பா செத்தது யாரு?
1: ராமசாமி.
0: எந்த ராமசாமி?
1: நம்ம வடக்குப்பட்டு ராமசாமி.
0: வடக்குப்பட்டு ராமசாமியா? எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டு ராமசாமியா?
1: ஆமா அவரே தானே.
0: போயிட்டானா?
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-2426.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில். டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 6A, ஸ்கார்போரோ. 416-649-6388. 416-649-6388.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
8: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
11: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
10: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
12: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:24 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளம் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: செய்திகள்.
1: அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு நேற்று விளக்கம் அளித்துள்ள பிரதமர் மாக்கானி, அனைவரும் ஒன்றிணைந்து இதனை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் வரும் மாதம் உரையாற்றவுள்ள பிரதமர் மாக்கானி முக்கிய தலைவர்களுடன் சந்திப்புகளையும் நிகழ்த்தவுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகப் போர் முற்றியுள்ளதை அடுத்து ஒன்றறியோ முதல்வர் டக்ஃபோர்டுக்கான ஆதரவு கடந்த மாதத்தை விட 12% உயர்வடைந்துள்ளதாக தொடர்பு மூலோபாய நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிபரல் கட்சிக்கு அடுத்ததாக பின்தங்கியிருந்த முற்போக்கு பழையவாத கட்சிக்கான ஆதரவும் புதிய கருத்து கணிப்புகளில் மீண்டும் முன்னிலை பெற்றுள்ளது. டொனால்டு ட்ரம்புக்கு எதிரான ஒன்றறியோ முதல்வர் டக்ஃபோர்டின் வலுவான கருத்துக்கள் இதற்கு காரணமாக அமைந்துள்ளன. அதேவேளையில் ட்ரம்புக்கு எதிரான தமது கருத்துக்கள் உலகம் முழுவதும் எதிரொலித்துள்ளதாக முதல்வர் டக்ஃபோர்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கையர்கள் எந்தவித விசாரணைகளும் கைதுகளும் இல்லாமல் நாட்டின் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களின் ஊடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட தளர்வுகள் பலாலி விமான நிலையத்தில் அமுல்படுத்தப்படாத காரணத்தால் அதனூடாக நாட்டுக்கு திரும்பிய அகதிகள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 18 மலைகள் காணாமல் போயுள்ளதாகவும் மலைகளை காணவில்லை என சொன்னவுடன் திமுகவினர் அச்சமடைவதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத கல் மற்றும் கனிம அகழ்வுகளால் காணாமல் போயுள்ள மலைகள் தொடர்பில் அவற்றின் முன்னைய மற்றும் தற்போதைய புகைப்பட ஆதாரங்களுடன் கனிமவள அமைச்சர் டி கே பிரபு சட்டசபையில் உரையாற்றியிருந்தார்.
2: Station with the best music.
3: It's East FM.
4: It's East FM.
5: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணன்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
3: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
6: பாட்டுக்கு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 4:46 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூரிட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777

நேரம் 4:53 இஸ்டெஃப்எம் 102 தசமேடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிகழ்த்தோடு இன்றைய திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். உலகின்ற பாடல் மற்றும் விடுமுறைகளை தொடர்ந்து இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும் இளவும். நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: நேரம் 5:02 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 26 புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்வது ஈஸ்ட் எஃப்எம் கோபி டபுள் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு
1: லாவண்யா,
0: ரஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களது நாளும் கூட 7 வரை கோபி டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5544-0400
0: இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: சொல்லுங்க. சொல்லுங்க.
2: அந்நியன் படத்துல இருந்து இந்த முதல் பாட்டு விவேகம் அம்பி
0: போட்டு பாடி எங்க பண்ணாங்க வேலையே நிக்கிறீங்களா நீங்க காசிநாதன்? சரி பாட்டு கேட்கலாம். நன்றி, இணைந்து கொண்டோம்.
2: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
2: நன்றி.
0: நன்றி, நன்றி காசிநாதன். உங்களுக்காகவும் கோபி டபுள் டபுள் பாடல்கள் ஒலிக்க காத்திருக்கிறேன். அழைக்கலாம்.
1: 416-5544-0400 416-5544-0400

0: 5:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் பிள்ளையார் தேவேந்திரன் கேட்கிறேன்.
1: வணக்கம் பிள்ளையார் தேவேந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரெண்டு மூணு நாள் காணையில், ரெண்டு மூணு தடவை நான் விரைக்க காணையில், எப்படி இருக்கிறீங்க?
1: அது ரெண்டு மூணு நாள்ல, ரெண்டு நாள் வீக்கெண்ட், அதான் கழிச்சு நீங்க ஒரு நாள் காணையிலன்னு சொல்லணும்.
2: ஓகே,
1: ஆனா நீங்க சொன்னது சரின்றதால நான் ஒண்ணும் சொல்ல முடியாத நிலையில இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க பிள்ளையார் தேவேந்திரன்?
2: குழந்தைகளே,
1: நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு
2: நான் இருக்கிறேன், நான் ஹாப்பியா இருக்கிறேன்.
1: நல்ல விஷயம், நல்ல விஷயம்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நீங்களும் உங்கள் திருவில் பாடல்களை கேட்கலாம்.
0: வெளியில் 22 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 27 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
1: வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 2% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 1% குறைவடை இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 416-554-4040.

0: தோணுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட்.

0: 0437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2,000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
4: நேரம் 5:18 இருக்கிறது. கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நீங்களோட நாங்கள் பேசலாம்.
5: வணக்கம்.
6: வணக்கம் லாவணியா அண்ட் ரிஷி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க ரோஹிணி?
6: என்ன
4: பாட்டு கேக்கலாம்?
6: பாட்டு வந்து கண்ணும் கண்ணும் நோக்கியா, அந்த பாட்டு எல்லாரும் சேர்ந்து கேட்போம்.
4: நிஜமா நிஜமா, பாடங்களுக்காண்டி வருது, எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். நன்றி இணைந்தோனமைக்கு ரோஹிணி.
6: நன்றி
5: நன்றி. வணக்கம்.
4: நன்றி நன்றி. நீங்களும் 7 மணி வரை கோபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040
5: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள் எண்ணற்ற திரை இசை பாடல்கள் பரவசம் தரும் பல 100 பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவில் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ August 28th, வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் இன்றும் இல்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. டிக்கெட்ஸை பெற அழையுங்கள் 416-269-5555. 416-269-5555.

0: 5:25 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான்
0: வந்து
2: அலை படத்துல ஒளியிலே தெரியுது தேவதையா அந்த பட பாட்டை கேட்க
1: விரும்புகிறேன்.
2: சேர்ந்து கேட்போம்.
1: நிச்சயமா நிச்சயமா, பாடுங்களுக்காண்டி வருது கேட்க போறோம். இந்த ஆரம்பத்திலேயே வந்து ஒரு நன்றியை போட்டுருவீங்க, கொஞ்சம் அழ கேட்கல அந்த நன்றிய. பிஸி ஆயிட்டீங்களா?
2: கிடைக்கிறது கஷ்டமா இருந்ததுல, இது வரிசையில நிக்க வேண்டிட்டு திரும்பி மாற்றத்தோட போயிட்டோம்.
1: சரி, அப்படி அப்படியெல்லாம் தளர விடாம தொடர்ந்து அடிச்சு இன்றைய பேசினதுக்கு நன்றி உங்களுக்கு. நடேசலிங்க,
2: கிடைச்சிடுது.
1: அதான் நல்ல நாள் பாத்தீங்களா. நன்றி, இணைந்து கொண்டு மீண்டும் பேசலாம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்படத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்ட்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777 416-298-2777

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-9085656.
2: East FM தமிழ் செய்திகள். ஒன்டாரியோவில் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யோக் சிம்கோ மற்றும் ஹாமில்டன் ஈஸ்ட் ஸ்டோனி கிரீக் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் முன்கூட்டிய வாக்களிப்புகள் இன்றைய தினம் ஆரம்பித்துள்ளன. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை வாக்களிக்க முடியும். செப்டம்பர் 3 தேதி இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் இடம்பெறவுள்ளன.
3: அமெரிக்காவுக்கு மிக அவசியமானவை என இவையும் கனடாவிடம் இல்லை என்றும், தேவையானவற்றை வேறு இடங்களில் இருந்தும் அமெரிக்காவால் பெற முடியும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு அவசியமான விடயங்களை கொண்டுள்ளதாக இனிமேலும் கூற முடியாது என்பதை கனடாவுக்கு கற்பிக்க வேண்டிய தருணம் இதுவென அவர் அச்சுறுத்தியுள்ளார். அதேவேளை கனடாவுடனான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையில் இருந்த தருணத்தில் கடைசி 11 மனத்தியாளத்தில் தமக்கு தேவையான புதிய நிபந்தனைகளை தாம் சேர்த்ததை டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார்.
2: இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷண நாணயக்கார உறுதியளித்துள்ளார். தேசிய பாதுகாப்பையும் மனித உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும் என அவர் கூறியுள்ளார். அதேவேளையில் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்ற நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
3: தமிழ்நாட்டின் அரசு பணிகளில் முழுமையாக தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதன்படி 1 முதல் அரசு பணிக்கான கல்வித் தகுதி வரையில் முழுவதுமாக தமிழில் கற்றவர்களுக்கே முன்னுரிமை தரப்படும். வேறு மொழிகளில் கல்வி கற்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் இந்த முன்னுரிமைக்கு தகுதி பெற மாட்டார்கள்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
4: உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
5: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
4: ஈஸ்ட் FM இன் கோஃபி டபுள் டபுள்.
3: 5:36 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM இன் கோஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் அப்பன், எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களே நல்ல சும்மா இருக்கோம் அப்பன். எத்தனை மணிக்கு வேலை முடிக்க போறீங்க?
2: 8 மணிக்கு முடிச்சிருவீங்க டான்னு சொல்லி. சரி சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம் அப்படிங்க அப்பன்? மல்லிகை. இடையில மல்லிகான்னு சொன்னீங்களா? முதலாவது மல்லிகனுக்கு மல்லிகாடு கடிச்சு. சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம்.
3: நன்றி
6: நன்றி
3: நன்றி. அவர் தப்பிட்டார், நீங்க மாட்டுப்பட போறீங்க இப்ப.
2: ஈஸ்ட் எஃப்எம் இல்ல கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஸ்கிப் பண்ணி போன பாத்தீங்களா? நீங்களும் வளைத்து உங்கள் தெருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்க முடியும்.
3: 4165544 0.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:42, இது கோஃபி டபுள் டபுள்.
1: கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் திசையில் லாவணியா. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ருக்மணி?
2: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் இருவரும் அப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். உங்களோட ஈவினிங் வாக் எல்லாம் போயிட்டீங்களா?
2: ஓ, போட்டு வந்தாச்சு.
0: வெயில் எல்லாம் நல்ல மாதிரி இருக்கு, அப்படிதானே?
2: இப்ப கொஞ்சம் செல்ல போனா குளிரும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: நான் வேறொரு கேள்வி எக்ஸ்ட்ராவா கேட்டுட்டேன், புயலே அடிக்கும்.
2: இது வெயில் அடிச்சாலும் குளிராவல்ல.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: போராளி பொண்ணுத்தாயே போற போக்கே, அந்த பாட்டு.
0: பொண்ணுத்தாயும் போக்கு போயிருக்க பாத்தீங்களா? அந்த பாக்கெல்லாம் வந்தா வரியல.
2: போராளி என்ன யாழ்ப்பாணம் இந்த எங்களை இலங்கைய பத்தி தான் யோசிக்கிறது.
0: அது போராளி இல்ல, போராளி அதுதான்.
2: நன்றி,
0: வணக்கம்.
1: நன்றி. போராளி என்ன போராளி என்று சொல்ல மாட்டோம், போராவே அப்படியே சொல்லியிருப்பாங்க.
0: நீங்க கேட்ட குவிச்சிருக்கீங்க, அடுத்தடுத்து கழிச்சு அதிர்ச்சி ஆட்டாங்க. 7 மணி வரை கோபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது.

0: favorite music.
1: On your favorite station.
2: 102.7.
0: It's East FM.
3: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
4: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணும்
3: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ. August 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
5: சகல விதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீன இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
6: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
7: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
6: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 4128.
7: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
8: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
3: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
10: FM 102.7
9: East FM.
11: அடுத்த நீரோடு நாங்கள் பேசலாம். காஃபி டபுள் டபுளில் வணக்கம்.
12: வணக்கம் ரிஷி. வணக்கம் லாவண்யா. பபி கிடைக்கிறேன்.
11: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க பபி?
12: நல்ல சோமா
11: இருக்கிறேன்.
12: நன்றி,
11: வணக்கம்.
12: நன்றி,
11: வணக்கம். நன்றி. 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது. 416-554-4040 416-554-4040.

0: பாடியிருப்போம் சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கலைஞர்களை
0: இவ்வளவு டிலே பண்ணி சொல்றபடியே ஆடி போயிட்டீங்கன்னு விளங்குது. பாடம் பாடம் பயப்படாங்க. என்ன இப்ப நான் என்ன சொல்றது? யோசிச்சு ஏதோ ஒன்று சொல்றேன்.
2: பாட்டும் தர மாட்டாங்களே,
0: சொன்னா பாடிடுவாங்க பயத்துல. சரி சரி, சொல்லுங்க தேவகுமார், என்ன பாட்டு இன்றைக்கு கேப்போம்?
1: ஹாய் படத்துல இருந்து அந்த பாடு.
0: சரி, பாடங்களுக்காண்டி வருது, எல்லாரும் கேட்கலாம். நன்றி, இணைந்து நமக்கு
2: நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: நேரம் 6:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: 416-55-44-404-0

0: நேரம் 6:06 இஸ்டெஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை வணக்கம் உடுப்புட்டியூர் ராஜா இஸ்டெஃப்எம்
0: கூட. மாலை வணக்கம் உடுப்புட்டியூர் ராஜா, வேலை நிக்கிறீங்களா?
2: என்ன
0: பாட்டு கேட்கலாம்? குறைந்திருந்தது. இன்று பின்னர் மேலும் 1 சதத்தினால் குறைவடைய இருக்கின்றது.
1: வேலைவாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ்வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு அழியுங்கள். 416-356-6199 416-356-6199

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 4167882426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: Ajax Nissan and Infiniti Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infiniti QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra-kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
6: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
1: நேரம் 6:16 இஸ்எஃப்எம்மில் இது காஃபி டபுள் டபுள்.
7: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் லாவணியா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும் ரவீந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன பாட்டு கேக்கலாம்?
8: ஒரு உச்சரிக்கிறது கஷ்டம் தான். சிக்கி முக்கி அந்த பாட்ட கேப்போம் சொல்லி.
1: சிக்கி சிக்கியாவது உச்சரித்து முடிக்கணும், ஒண்ணு செய்யலாது.
8: இடையில நல்லா இருக்கு, தொடக்கம் தான் கஷ்டமா இருக்கு.
7: பழகிரும்
1: ஸ்டார்டிங் ட்ரபிள் நினைக்கிறேன்.
7: நன்றி. 4165 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4

0: நேரம் 6:21 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400
0: நாங்கள் மீளவு மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்துள்ள போன்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777

0: கேளுங்கள்.
1: அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு நேற்று விளக்கம் அளித்துள்ள பிரதமர் மாக்கானி, அனைவரும் ஒன்றிணைந்து இதனை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் வரும் மாதம் உரையாற்றவுள்ள பிரதமர் மாக்கானி முக்கிய தலைவர்களுடன் சந்திப்புகளையும் நிகழ்த்தவுள்ளார்.
2: அமெரிக்காவுடனான வர்த்தக போர் முற்றியுள்ளதை அடுத்து ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டுக்கான ஆதரவு கடந்த மாதத்தை விட 12% உயர்ந்துள்ளதாக தொடர்பு மூலோபாய நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிபரல் கட்சிக்கு அடுத்ததாக பின்தங்கியிருந்த முற்போக்கு பழமைவாத கட்சிக்கான ஆதரவும் புதிய கருத்து கணிப்புகளில் மீண்டும் முன்னிலை பெற்றுள்ளது. டொனால்டு டிரம்புக்கு எதிரான ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டின் வலுவான கருத்துக்கள் இதற்கு காரணமாக அமைந்துள்ளன. அதேவேளை டிரம்புக்கு எதிரான தமது கருத்துக்கள் உலகம் முழுவதும் எதிரொலித்துள்ளதாக முதல்வர் டாக் ஃபோர்டு தெரிவித்துள்ளார்.
1: இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கையர்கள் எந்தவித விசாரணைகளும் கைதுகளும் இல்லாமல் நாட்டின் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களின் ஊடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட தளர்வுகள் பலாலி விமான நிலையத்தில் அமுல்படுத்தப்படாத காரணத்தால் அதனூடாக நாட்டுக்கு திரும்பிய அகதிகள் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: தமிழ்நாட்டில் 18 மலைகள் காணாமல் போயுள்ளதாகவும் மலைகளை காணவில்லை என சொன்னவுடன் திமுகவினர் அச்சமடைவதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத கல் மற்றும் கனிம அகழ்வுகளால் காணாமல் போயுள்ள மலைகள் தொடர்பில் அவற்றின் முன்னைய மற்றும் தற்போதைய புகைப்பட ஆதாரங்களுடன் கனிம வள அமைச்சர் டி கே பிரபு சட்டசபையில் உரையாற்றியிருந்தார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
4: மியூசிக்னா என்ன?
5: மியூசிக்னா இசை.
4: இசைனா?
5: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
4: இசை எங்கே இருந்து தெரியுமா?
5: என்ன சார், இது கூட தெரியாது.
3: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
2: 6:32 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-404-0416-55-44-0

0: கேட்டா காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை French Immersion மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள் 647-608-8447.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
3: 416-461-6401.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 அல்லது 160 km பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 அல்லது 1000 km எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இருமாறு மணி 45 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: நாங்கள் மீளவு மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: நேரம் 6:52 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: இந்நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்மொருவி நீங்க தொகுத்து வழங்குவதற்கு நிபாஜினி விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.
2: நினைச்சுண்டுமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டைகர் கா ஹுக்கும். திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839109.
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134
5: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
6: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, 647-522-1775. KM Business wellness.ca.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
8: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.

0: ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
3: நம்ம கிரியேட்டர் மாமா புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் சரியாக 7:03. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நிகழ்ச்சியோடு தான் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுதிலிருந்து 9 மணி வரைக்கும் நம்ம உரிவின் நிகழ்ச்சியோடாக நேர்களும் இணைந்திருக்க முடியும். istfm.co.com நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூபில் istfm 102.7. istfm தொடர்புகளுக்கு 416-822-4122 மற்றும் istfm102.7@gmail.com என்னும் மின்னஞ்சலோடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலநிலை தற்பொழுது 24 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 30 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 19 டிகிரி செல்சியஸ் மற்றும் மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் காலை வழியில் 19 டிகிரி செல்சியஸ், மதிய பொழுதில் 24 டிகிரி செல்சியஸாக அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப்போகின்றது. மாலை வழியில் 22 டிகிரி செல்சியஸாக நாளைய தினம் இருக்கப்போகின்றது. வாகன எரிபொருளின் விலையை பார்த்தவர் சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1% குறைவடைய இருக்கின்றது. சரி, இன்றைய நிகழ்ச்சி புதன்கிழமை என்று சொல்லும் பொழுது வழக்கம் போலவே இன்றும் தங்கத்தமிழ் வார்த்தையில் ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து நல்லதான நாலு விஷயம், அதைத் தொடர்ந்து செய்திகள், முதன்மை 3 பகுதி 1வது மணித்தியாலத்திலும் 2வது மணித்தியாலத்தில் யார் இந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியோடாக நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து செய்திகள், அது மட்டுமில்லாமல் 2 மணித்தியாலங்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல பாடல்களும் வரப்போகிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் ஈவினிங்.

7:09 மீஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பொழுதில் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றும் பழமையான ஒரு தமிழ் வார்த்தை எடுத்து வந்திருக்கின்றோம். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா விழுமம் என்ற வார்த்தை. விழுமம் என்றால் துன்பம், இடர், பெரும் சிரமம் போன்ற பொருள்படும். விழுமம் என்பது ஒருவர் எதிர்கொள்ளும் கடுமையான துன்பம், இடர் அல்லது சிரமத்தை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்கின்றது. உடல் அல்லது மனவேதனையை குறிப்பிடவும் பழைய இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்ட சொல்தான் விழுமம் என்ற சொல்லாக இருக்கின்றது. குறிப்பாக புறநானூறு, அகநானூறு, திருக்குறள் போன்ற பழமையான நூல்களில் விழுமம் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தையாக எடுத்து வந்த அந்த சொல் விழுமம் என்பதாகும்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-9-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை

0: பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
1: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 ஈஸ்ட் FM.

0: 7:24 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் நல்லதா நான்கு விஷயம் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்று என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, தோல்வி என்பது பயணத்தின் முடிவு அல்ல, அது எங்களுடைய தவறுகளை புரிந்து கொண்டு முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தோல்வியில் இருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டால் அடுத்த முயற்சியில் நாம் இன்னும் வலிமையாகவும் நம்பிக்கையுடனும் செயல்பட முடியும் என்பதைத்தான் நாங்கள் இன்று நல்லதா நான்கு விஷயம் பகுதியில் பார்த்திருந்தோம். இந்த பொழுதில் நாங்கள் மோகேஜ் சொல்யூஷன்ஸ் தரும் விவரங்களை கேட்டறியப் போகிறோம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777.
2: என்றும் இசையுடன் 102.3

0: ஒன்டாரியோவில் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யார்க் சிம்கோ மற்றும் ஹாமில்டன் ஈஸ்ட் ஸ்டோனி கிரீக் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் முன்கூட்டிய வாக்களிப்புகள் இன்றைய தினம் ஆரம்பித்துள்ளன. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை வாக்களிக்க முடியும். செப்டம்பர் 3 தேதி இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் இடம்பெறவுள்ளன. அமெரிக்காவுக்கு மிக அவசியமானவை என எவையும் கனடாவிடம் இல்லை என்றும், தேவையானவற்றை வேறு இடங்களில் இருந்தும் அமெரிக்காவால் பெற முடியும் எனவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு அவசியமான விடயங்களை கொண்டுள்ளதாக இனிமேலும் கூற முடியாது என்பதை கனடாவுக்கு கற்பிக்க வேண்டிய தருணம் இதுவென அவர் அச்சுறுத்தியுள்ளார். அதேவேளை கனடாவுடனான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையில் இருந்த தருணத்தில் கடைசி 11 மனுத்தியாளத்திலேயே தமக்கு தேவையான புதிய நிபந்தனைகளை தாம் சேர்த்ததை டொனால்டு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். தேசிய பாதுகாப்பையும் மனித உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும் என அவர் கூறியுள்ளார். அதேவேளை தற்போதைய பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்ற நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அரசு பணிகளில் முழுமையாக தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதன்படி 1 முதல் அரசு பணிக்கான கல்வித் தகுதி வரையில் முழுவதுமாக தமிழில் கற்றவர்களுக்கே முன்னுரிமை தரப்படும். வேறு மொழிகளில் கல்வி கற்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் இந்த முன்னுரிமைக்கு தகுதி பெற மாட்டார்கள்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, August 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkirana Ahmed Thamsi 437-860-7002.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
0: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
5: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் Grade 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம்
7: 102.7.

0: 7:45 எஸ்டிஎஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரைசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவில் ஒலிக்கிறது. இளநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ August 28 வெள்ளிக்கிழமை ஸ்காபரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள் 416-269-5555. 7:46 இந்த பொழுதில் நாங்கள் முதன்மை 3 பகுதிக்கு வந்திருக்கின்றோம். உலகத்தில் உள்ளூரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் கனடாவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். அமெரிக்காவுக்கு கனடாவிடமிருந்து அவசியமானவை என்று எதுவுமே இல்லை என்றும் தேவையானவற்றை வேறு இடங்களில் இருந்தும் அமெரிக்காவால் பெற முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த கருத்துக்கு மாறாக அமெரிக்கா கனடாவிலிருந்து எண்ணெய் உள்ளிட்ட முக்கிய வளங்களை பெருமளவில் இறக்குமதி செய்வதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. இந்த வேளையில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தற்போது கனடாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான திறந்த வழிகள் இல்லை என்று கூறிய போதிலும் எதிர்காலத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை வெள்ளை மாளிகை ஆலோசகர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கனடா எதிர்காலத்தில் அமெரிக்காவுடன் ஏற்படுத்தும் ஒப்பந்தம், பேச்சுவார்த்தைக்கு பிறகு வரக்கூடிய ஒப்பந்தம், இந்த வாரம் வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை விட கனடாவுக்கு சாதகமற்றதாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். இதனால் அமெரிக்க கனடா வர்த்தக பதற்றம் மேலும் அதிகரித்த நிலையில் விலைகள் உயர்ந்து அமெரிக்க சிறு தொழில்கள் மற்றும் நுகர்வோர் பாதிக்கப்படலாம் என்று கூட கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழியில் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் உள்ளிட்ட சில கனடிய தலைவர்கள் இந்த கனடிய ஏற்றுமதிகளை அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அப்படி கூறினாலும் அது கனடாவின் வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டையும் பாதிக்கலாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயமாக, கனடா பிரதமர் மாக்கானி அடுத்த மாதம் ஐரோப்பா சென்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்ற இருக்கின்றார் என்று ஒரு செய்தி வெளியாகிறது. இது அமெரிக்காவுடனான வர்த்தக மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் கனடா தனது சர்வதேச கூட்டுறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்த வேண்டும் என்று கூறி குறிப்பாக அதிகரித்து வரும் இந்த வர்த்தக பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியிருக்கின்றது. இன்னொரு செய்தியாக, நேபாளம் மற்றும் சீனாவின் எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் குறைந்தது 98 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றும் 100 காணாமல் போயிருக்கின்றனர் என்றும் செய்தி வெளியாகின்றது. காணாமல் போனவர்களில் 24 கனடியர்களும் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கனடா அரசு உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து அவர்களை தேடும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறது. கடும் மழையால் ஏற்பட்ட இந்த வெள்ளத்தில் சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகள் சேதமடைந்து மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. 7:49 இதுவரை நாங்கள் முதன்மை 3 பகுதி கேட்டிருந்தோம். இந்த வழியில் நாங்கள் மோகித் சொல்யூஷன்ஸ் தரும் தகவல்களையும் கேட்டறிய போகிறோம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனமால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனமால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தர்மால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வாங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனவால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. 416-298-2777.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4156906 5656 4156 908 5656.
4: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167 3 1 8 4 5 3.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1-8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9-12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
5: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408 416-446-408.

நேரம் சரியாக 8:01 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் இவன் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca உடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலநிலை இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் 23°C, 28 உணர்நிலை இருக்கின்றது. வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 முதல் 1% குறைவடைய இருக்கின்றது. இரண்டாவது மனத்தியாளத்துக்கு வந்திருக்கின்றோம். புதன்கிழமையில் இரண்டாவது மனத்தியாளத்தில் யார் அந்த பிரபலம் போட்டி நிகழ்ச்சியினூடாகத்தான் நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். இன்றும் 3 கூற்றுக்கள், அந்த 3 கூற்றுக்களை வைத்துக் கொண்டு யார் அந்த பிரபலம் என்று தெரிந்தால் நீங்களும் நேரடியாக இணைந்து பதில் சொல்ல முடியும். எனவே அந்த 3 கூற்றுகளையும் பார்த்திடலாம். முதலாவது கூற்று, இந்த நடிகர் ஒரு பிரபலமான தமிழ் காதல் திரைப்படத்தின் மூலம் இளம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்ததுடன் தனது முதல் திரைப்படத்திலேயே கதாநாயகனாக அறிமுகமாகி தமிழ் மட்டுமல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஆங்கில மொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். இரண்டாவது கூற்று, நடிகராக திரைத்துறையில் அறிமுகமாவதற்கு முன்பு தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பொது பேச்சு மற்றும் தகவல் தொடர்பு பயிற்சியாளராகவும் பணியாற்றியவர். மூன்றாவது கூற்று, நடிப்பை தாண்டி தேசிய அளவில் துப்பாக்கிச்சு